0: இது என்ன கொரட்டையா? இது வைக்க உண்டு ஏரோப்ளேன் போற சவுண்ட்ல கேக்குது. அம்மா தங்க லட்சம் தங்கலட்சுமி, அம்மா தங்க என்ன தீயணைக்கும் படையில சேர்ந்து விட்டாயா? என்ன பண்ற ஒண்ணுமே புரியலையே. ஓஹோ, அதாவது புருஷங்கார வெளியே போயிட்டு வந்தோடனே புருஷ கயட்டணும் கோட்டை கயட்டணும் குடிக்கிறது தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த வேலையா இது?
1: ஆமா, நீங்க சொன்னதுல நான் சரியா செஞ்சிருந்தீங்க.
0: சரியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு.
1: ஹாரா? எங்க இருக்குது?
0: அங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கு.
1: இங்க
0: ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபுடியா இருக்குது, அதாவது ரொம்ப குடூரமா இருக்குது.
1: குடூரமா?
0: ஆமா,
1: ஒண்ணும் புரியல.
0: முரட்டு தனமா இருக்குங்கிற.
1: அது போக போக சரியா போகுங்க.
0: சரியா போகுமா? போனா சரி.
1: ஏங்க என்ன என்ன செய்யணுங்க?
0: சொல்றேன், என்ன செய்யணும்னு கேட்டீங்கள? பிந்துவங்கி முன்னெழுவாள் பத்தினி.
1: அப்படின்னா என்னங்க?
0: என்னன்னா, புருஷனுக்கு வேணுங்கிற பணிவிடை எல்லாம் செய்துட்டு பின்னாலதுக்கு முன்னால இருந்திருக்கணும்.
1: ஐயா, அது எப்படிங்க? உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூஞ்சுக்கு முன்னால எப்படி எந்திரிக்க முடியும்?
0: நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம், எனக்கு முதுகுக்கு பின்னாலேயே தூங்கு, நான் திரும்பி முகத்தை காட்டுறேன், அப்புறமே நீ எழுந்திரிக்கல. ஐயோ, நான் என்ன சொல்ற, நீ என்ன கேக்குற? நான் தூங்கின பிறகு நீ தூங்கணும், எனக்கு முன்னால எழுந்திருக்கணும், முடியுமா?
1: இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல?
0: கஷ்டமா?
1: நீங்க பேயாலாயிர நேரத்துல பென்சில புடிச்சிட்டு கிறுக்கிட்டு இருப்பீங்க, எப்ப படுக்கறீங்க எந்திரிக்கீங்கறத எனக்கு தெரியாது.
0: என்ன செய்ய, உன் தூக்கம் அப்படி, அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காபி போட்டு குடிச்சிட்டு தமிழர் எல்லாம் உனக்கும் காபி எடுத்துட்டு அம்மா வளர்றதா எழுந்திருக்க வேண்டியதா இருக்குது.
1: ஏங்க இப்படியே வச்சுக்கோ, இது ரொம்ப நல்லா இருக்கு.
0: நம்ம வீட்டுல நல்லா இருக்குது, அக்கம் பக்கத்துல எல்லாம் திருப்பாக்கி இருக்கிறாங்களே, நான் என்ன பண்ண?
1: அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்குவோம்.
0: செய்துக்குவோமே.
1: முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க.
0: சரி,
1: என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க, நீங்க படுத்து தூங்குங்க, நான் போய் காப்பிய காய்ச்சிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன். எப்படி
0: இது? அதை விட சிங்கமா இருக்குது. இந்த பாரு தங்கம், உங்க பாசோட இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமேல பேசிக்குவோம். என்னுடைய சிநேகிதர் இருக்கிறானே, ஆள வந்தான், நான் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா? வைரமும் தங்கம் போல இருக்கிறாங்க. அடடாடா, இவங்க என்னவா தம்பதிகள், என்ன அடக்கம் கொடுக்கு, என்ன பரிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணை எப்படி பாராட்டுறாங்க. ஊரெல்லாம்
1: அட, நீங்க என்னங்க?
0: என்ன
1: எங்க அண்ணன் தம்பி கூட தான் நான் கொடுத்தன நடத்துறத பாத்துட்டு அப்படிங்கிறாங்க.
0: அவன்ங்கிறது நாய கூப்பிடுறான், நீ கொடுத்தன பண்றது எங்க பாத்தான், ரெண்டு வருஷம் கழிச்சு வர சொல்லிருக்கேன், நாலு அளவுல சரியா போகணும்னு வச்சிருக்கேன், இப்ப சமையல் ஆயிடுச்சோ.
1: ஆயிடுச்சு, மிளகாதான் அரைக்கணும்.
0: நான் வந்து அரைச்சு தரேன்.
1: ஒண்ணு நீங்க அரைக்க வேண்டாம், துவையல் தான்.
0: துவையலா?

0: வணக்கம். வெள்ள வேசி சட்டில ரொம்ப அழகா இருக்கீங்க.
1: ஏண்டா வெள்ள வெட்டி சட்டிக்கு இப்படி ஒரு வணக்கமா?
2: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கமா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ண கட்டுது. இருக்கட்டுப்பா, இருக்கட்டுப்பா, இருக்கட்டுப்பா. ஐயாடி ரொம்ப படிச்சுட்டு இருக்க போல் இருக்க. ஆஹா, இங்கேயே இந்த மரியாதைன்னா நம்ம வேலைக்கிட்ட எவ்வளவு மரியாதை கிடைக்கும்.
4: பஸ் வந்துருச்சு.
5: இது வந்துட்டேனா?
4: சீக்கிரமா, நான் போய் பஸ் நிறுத்துறேன்.
6: ஒரே ஒரு நிமிஷம் தங்கச்சி வந்துருவா.
7: ஏற்கனவே 10 நிமிஷம் வண்டி லேட். இதுக்கு மேல நிக்க முடியாதுப்பா.
6: இருங்கண்ண.
7: அட விசில குடுப்பா.
6: சும்மா இருங்கண்ணே. வாமா வாமா, பாத்து பாத்து மெதுவா ஓடிவா. வா வா வா வா மணியா, இறங்குங்க. சீக்கிரம் ஏறுமா. மணியா கோச்சுக்கிறாருல்ல. ஏமா, டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டியா?
3: ஐயோ மறந்துட்டேனா?
6: ஓ, ஒரு நிமிஷம், இதை எடுத்துட்டு வந்துடுறேன்.
7: விசில குடுத்துட்டு பாப்பா.
6: விசில குடுத்தா பஸ் எடுத்துருவீங்களே?
1: என்னாலையும் நம்ப முடியல. என்ன மரியாதரா? வேலே, குட் மார்னிங்.
6: அம்மா லஞ்ச். ஐயோ, தண்ணி பாட்டில் மறந்துட்டேனே.
1: வேலே, நான் சொல்றது ஒரு நிமிஷம்.
6: ஏமா, குடை எடுத்துக்கிட்டியா?
1: என்னைய நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலைப்படலடா. எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா, அதுதான்டா என்ன கொள்ளுது.
6: சரிடா பழனி, தங்கச்சி பஸ் ஏத்தி விடுற அவசரத்துல என்ன நடந்துச்சுனே தெரியல. அவன் என்ன நடந்துச்சு?
1: நீ என் மேல ஏறி நடந்த, அதுதான் இங்க நடந்துச்சு.
6: ஓ, அதான் இந்த சேரா.
1: தரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசமே தெரியாம மிதிச்சுட்டு போறியே, எப்படா அது?
6: மிதிச்சனா?
1: மிதிச்ச நாவா? 10 தடவை பாத்துப்போ பாத்துப்போன்னு உன் தங்கச்சி சொன்னையே, 1 தடவை என்னைய பாத்தியாடா? அது 4வது தடவை யாரோ ஒரு தங்கச்சி, யாரோ ஒரு அண்ணன்னு கூப்பிடுறான். தங்கச்சி இல்ல, நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது.
6: சரி சரி, பிசினஸ் நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்புற வரைய பாரு. பார், அவளுக்கு 40 டீப்லைட் ஆச்சு வித்தாகணும்.
1: அப்படி என்னையும் சேர்த்து வித்துரு.
8: அண்ணே
1: பாப்பா,
8: சட்டை எங்கனே வாங்கினீங்க?
1: ஏப்பா,
8: டிசைன் சூப்பரா
1: இருக்கு.
6: கழுவிட்டு வந்துருடா.
1: பொறுக்க

0: கலாச்சார பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: மச்சான், என்னடா பொண்ணுவ, அவள மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

முடிச்சிடலாமா?

0: வேலை இல்லாத வந்தான், வேலை தெரிஞ்ச வந்தான், வீரமான
1: வேலை. டாக்டர், கார் பிரேக் டவுன். நான் வேணா ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணுமா?
0: நோ நோ, ஐ அம் நாட் எ டாக்டர், ஐ அம் கோயிங் ஃபார் அன் இன்டர்வியூ. நீங்க போங்க.
1: ஓகே. என்ன வக்கீல் சார்?
0: எஸ்
1: வண்டி ரிப்பேரா? நான் வேணா கோர்ட்ல டிராப் பண்ணுமா?
0: நோ நோ, நான் வக்கீல் இல்ல, நான் ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன். நீங்க போங்க.
1: ஓகே.
0: சரியா, ஜாப்லெஸ் ஃபெல்லோஸ். சோ இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரெஸ்ஸுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு போல இருக்குது. தெரியாமலையா ஏவிஎம் சரவணன் சாரும் கே பாலச்சந்தர் சாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்லயே இருக்கிறாங்க. ஆகவே இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரெஸ்ஸாலேயே நமக்கு வேலை கிடைக்க போறது உறுதி.
2: ஐயோ, இவர் மூந்திர சேத்த வாரி அடிச்சுட்டு எப்படி
0: ஓடுறாரு? என்ன பண்ணி வச்சிருக்க பாரு.
3: நீ
0: என்ன பீனா மோளா இல்ல அஞ்சு ஜார் ஜாடா? நம்ம ஸ்டேட்டுக்கு ஓடுற அத்லட்டா, உன் சட்டையை கழட்டுறான்
3: சார். வேணா சார், வீணா பிரச்சனை வந்து
0: பிரச்சனைதான் வந்துருச்சாடா உன் ரூபத்துல. இன்டர்வியூ போற நேரத்துல ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ் சேர வாரி அடிச்சேடா. இனி எப்படா இன்டர்வியூ போவேன்? அதனால உன் சட்டையை கழட்டுறான்.
3: இந்த புடிங்க சார், குடுறா.
2: வீட்டுக்கு ஒருத்தர் இப்படி பிரேவா நடந்தாதான் பப்ளிக் ஒழுங்கா நடக்கும்.
0: என்னடா இவ்வளவு கப்பு அடிக்குது?
3: ரூத்த சார் ஒண்ணு இல்ல, துவைச்சது
0: கிளப்படா.
3: ஓகே,
4: நம்ம விக்கியோட ஸ்மெல் பண்ணிருக்கு சார்.
1: ஓகே, ஃபாலோ பண்ணுங்க.
0: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நான் இப்ப இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி குளிக்க விரும்புறேன். யார் விட்டு பாத்ரூம் யார் தண்ணி வருதா?
2: சென்ட்ரல் ஜெயில தண்ணி வரும்.
3: ஐயோ
4: சார், நேத்து என்ன சார் நாக்கடியில கொள்ளையடிச்சவன்
2: சார் வாட்ச்மேன் அடிச்சு போட்டு வந்திருக்கான். அவன் 10 சென்ட்ரல் கரெக்டா சொன்னா சார்.
1: ஏண்டா பப்ளிக்கோட மிங்கலான கண்டுபிடிக்க முடியாதுனு நினைச்சியா
0: சார்? யூ ஆர் ராங் சார். ஐ அம் an innocent fellow from a royal family சார். ஆக்சுவலி ஐ அம் கோயிங் ஃபார் an interview சார். இது ஏன் சப்ஜெக்ட் கிடையாது சார். இங்க பாருங்க சார், a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab into pi r square is equal to r2
4: சார். r2 நம்ம ஸ்டேஷன் சார்.
1: கரெக்ட். அங்க வந்து பேசிக்க
0: சார். உங்க நாய் என்ன தப்பா புடிச்சிருச்சு சார்?
1: எங்க விக்கி எப்போ யாரையும் தப்பா புடிச்சது இல்ல. இது வரைக்கும் 97 கேஸ் புடிச்சிருக்கு.
0: அப்ப ஒரு கேஸ் கூட நீங்க புடிக்கலையா? இதுக்கும் கை தட்டுறானுங்களே.

பிடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது, நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்.

0: ஏங்க அது எழுதும் போது கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகும், ஊதிக்கங்க.
1: ஓ ஸ்லிப் ப்ளீஸ். தேங்க் யூ.
2: அது ஏச்சு, அவரே ஊதி ஊதி எழுதினாரு. யூ கேன் யூஸ் திஸ். என் பேனா நல்ல எழுதும்.
1: தேங்க் யூ.
2: வெல்கம்.
0: என் பேனாங்க.
1: பேனாவா? ஓ அது வேற ஒரு ரீஃபில் தானே?
0: எனக்கு அதாங்க பேனா. எங்கங்க அது?
1: அது தீந்து போச்சுனே தூர போட்டு.
0: தூர போட்டீங்களா? எப்படி நீங்க தூர போடலாம்? எங்க எழுதுறதுக்கு பேனா கொடுத்தா எனக்கு கேக்கம் தூர போட்டா என்ன அர்த்தம்?
1: ஐயோ நான் அது முடிஞ்சு போன ரீஃபில் தூக்கி போட்டுட்டேன்.
0: எங்க முடிஞ்சு போச்சா முடியலையானு நீங்க டிசைட் பண்ண கூடாது. ஐயோ அது ஊதி ஊதி இன்னொரு சலான ஃபில்லப் பண்ணலாங்க. எனக்கு தெரியும், எனக்கு முதலே தெரியும். இந்த மாதிரி யூத்தா மாடர்னா லிப்ஸ்டிக்க போட்டு ஹேண்ட் பேக் தூக்கிட்டு வர கேஸ்ங்களா இப்படி தான் இருக்குன்னு எனக்கு தெரியும்.
2: புது
0: பேனாவா? என்னங்க நீங்க, எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அதுக்காக யாரோ ரெண்டு பேர் கூட்டு வந்து இத உனக்கு அப்பா அம்மா ஏத்துக்க முடியுமா?
1: ஐயோ இதுக்கு போய் எதுக்குங்க சென்டிமென்ட்?
0: சென்டிமென்ட் தாங்க ரீஃபில், எனக்கு ரீஃபில் வேணும்.
1: ஐயோ ராமா தெரியாம ரீஃபில் வாங்கி தொலைச்சிட்டேன்.
2: பாப்பா பாப்பா இதோ உன் பேரவா.
1: தேங்க் யூ.
2: இட்ஸ் ஓகே.
3: சரி டேய் கிளம்பு.
2: இட்ஸ் ஓகே.
1: இந்தாங்க ரீஃபில்.
0: இது இத பாருங்க, ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினா அது திருப்பி கொடுத்துடணும். இப்போ இந்த ரீஃபில் வந்து முடிஞ்சு போன ரீஃபில் தான். இது வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணேன். எனக்கு இந்த ரீஃபில் வேண்டாம்.
1: சூப்பர் கேரக்டர் இருக்கானே.

0: லக்ஷ்மி, கொஞ்சம் பென் கொடுக்க முடியுமா?
1: நீங்க காலேஜ் ஸ்டூடண்ட் தானே? உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி தான் இருக்கு. பேங்க்குக்கு வரும்போது பேனை எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியாம கேக்குறேன். காதுல ஸ்டட்டு போடுறீங்க, தலையில கலர் கலரா பேண்ட் போடுறீங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்றீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்க, பார்த்ததுக்கு ஹேண்ட் பேக் வேற. இதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வர தெரியுது இல்ல? பேங்க்குக்கு வரும்போது பேனா மட்டும் எடுத்துட்டு வர தெரியுது இல்ல? கோயிலுக்கு போனா சூடம் ஏத்த தீப்பட்டி எடுத்துட்டு வரது இல்ல? பஸ்ல ஏறினா சில்ட் எடுத்துட்டு வரது இல்ல? பக்கத்துல இருக்கிட்ட நையின்னு வேண்டியது. கொஞ்சம் இருங்க, எழுதிட்டு தரேன்.

0: கூப்பிட்டு வந்தேன். அல்வா வீட்டுக்கு பத்தியா?
1: இனிமே நீங்க லேட்டா வந்து அல்வாவோட தான் வரணும்.
0: நல்ல வேலை இந்த பொட்டுனா அந்த தவுள்கார கண்ணில் படல, இல்ல என்னை மத்தளத்துக்கு வாரி பிடிச்சாப்ல பிடிச்சிருப்பா. கொஞ்சம் தள்ளி உட்காரு, சாப்பிடு சாப்பிடுண்ணா, சும்மா சாப்பிடு. ஓ பள்ளி தொண்டையில இந்த அல்வா போறது பல பலன்னு தெரியுதே. எத்தனை பேர்த்த பழகிருக்க, எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா? நான் கொடுப்பேன். எப்படி இருக்கு?
2: உங்களை மாதிரியே இருக்குது.
0: இருக்கணுமே, ஏன்னா இது 100 வருஷத்து அல்வா.
1: ஐயா அவ்வளவு பழசா?
0: கட பழசு, இது நேத்து போட்டது.
3: என்னப்பா நேத்து போட்டது? டேய்
0: யாராவ, ஐயோ அண்ணனா,
3: பின்ன உனக்கு நான் தம்பியா? என்ன தனியா உட்காந்து ரெண்டு பேரு?
0: இது அல்வானே.
3: அது அல்வாங்கிறது எனக்கு தெரியுது, அதையா இதுக்கு வாங்கி கொடுத்த?
0: கேட்டுச்சு வாங்கி கொடுத்தேன்.
3: நான் கேட்டா நீ வாங்கி கொடுப்பியா?
0: அண்ணன் தப்பா எடுத்துக்கிறாங்க, எங்க அம்மா சாகும் போது அல்வா கட்டிச்சு, நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள செத்து போச்சு. அதனால நான் எந்த தை குளம் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன்.
3: அது உங்க அம்மா மாதிரி வயசு உள்ள கிழவிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா. இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறியே, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது.
1: ஐயா என்னங்க இது, போயும் போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும்? சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க.
3: அப்படியாம்மா?
0: அண்ணன் எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி.
3: அப்படியாப்பா? அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பாத்திக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. ஓடி போயிரு, ஓடி போயிரு.
1: நீயும் அல்வா சாப்பிடுறீங்களா?
3: எனக்கே அல்வாவா? ஓடு
1: போயா.

0: ஏ ஆட்டோவே, நீ எப்பொழுது வருவாய்? மீட்டருக்கு மேல் பணம் கொடுக்க எங்களிடம் இல்லை, வருவாய். தமிழ் என்னமா வந்து விளையாடுற
1: சார்? முடிச்சிட்டீங்களா? எனக்கு அர்ஜென்ட்டா யூரின் பாஸ் பண்ணனும், ஏதாவது பிளேஸ் இருந்தா காட்டுங்களேன்.
0: யோ, பார்த்தா வெள்ளை ஜொல்லையமா இருக்கற தமிழ் ஆசிரியர் மாதிரி வேற தெரியல. யூரின் பாஸ் பண்ணனும் இங்கிலீஷ்ல கேக்குற,
1: பின்ன எப்படியா கேக்கணும்?
0: சிறுநீர் கழிக்கணும் தமிழ்ல கேட்க வேண்டியதானயா?
1: யோ, அடிவேர் அர்ஜென்ட்டா இருக்கும்போது ஆங்கிலம் வந்தா தப்பு இல்லையா? முதல்ல இடத்தை சொல்லியா?
0: அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணா அங்க ஒரு ரைட் வரும். அந்த ரைட்ல போனா அங்க ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் வரும். அதுல ஏறி ஜம்ப் பண்ணா அங்க பிக் சைஸ்ல ஒரு ட்ரீ இருக்கும். அதுல ஒரு போர்டு மாட்டிருக்கும். அங்க போய் யூரின் பாஸ் பண்ண போ.
1: இப்ப நீ பேசுனதெல்லாம் சங்க தமிழா?
0: எங்க தமிழ்யா? அர்ஜென்ட் காங்கில வந்தா தப்பு இல்லங்கற.
1: அப்படியே அர்ஜென்ட்டா எனக்கும் வாக்கையே கேட் வாக் மாதிரி மாத்தி விட்டானே. ஓகே. ஏய், வர வர வவ்வால் கூட ஹியூமன் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணுதுடாப்பா. யாரா நீ? தெப்பமா நனைஞ்சிருக்கியடா. இவ்வளவு நேரம் எங்கடா இருந்த?
2: நீ எங்க
1: குறக்குடையில் பார்க்காடா? டே, கோட்ட அடிச்ச குரங்கு, இனிமே இந்த மாதிரி மேட்டுக்கு உட்கார போது தலையில ஹெல்மெட் போட்டு உட்காருங்கடா. நான்
2: வர்றேன்.
1: என்னடா குனிஞ்ச? கல்லு, இது எதுக்குடா?
2: உனக்கு தாயா?
1: வண்டி ஒரு சாக்கு கிடைச்சிருச்சா?

0: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் மஞ்சு ஹாய்
1: ஹாய்
0: ஹாய்
1: ஹாய்
0: ஹாய்
1: ஹாய் என்ன
0: ராத்திரி பூரா உன்னை நினைச்சு சூக்கமே என்ன பாத்ரூம் போறா

0: என்ன தங்கச்சிக்காரி உள்ள போயிட்டு அக்கா காரி வெளியே வர்றா?
1: என்ன
0: இப்ப உள்ளவன் தங்கச்சியில போனா?
1: அதான் அக்கா நான் வந்துட்டேன்.
0: உள்ள போனது உன் தங்கச்சி தானே?
1: ஆனா வெளியே வந்தது அக்கா தானே?
0: சாரிமா, கண் பீசல, கண் பீஸ் ஆயிடுச்சு. யூ கோ.
1: ஓகே,
0: அது எப்படி கண் பீசல் ஆகும்? போனது தங்கச்சி, வந்தது அக்கா. அப்ப தங்கச்சி என்னடா இது? அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்திரம்ல? சங்கட்டமா இருக்காது?
2: ஏய், உன் அங்க நிக்க சொன்னா இங்க நின்று ஏன்டா கக்கூச பாத்துட்டு இருக்க?
0: வேலு, கக்கூசுக்குள்ள ஒரு கண் பீசல். தங்கச்சி உள்ள போனா
2: வந்திருக்கும் போயிருப்பா.
0: வரலையே,
2: அது உனக்கு எப்படி தெரியும்?
0: நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன்.
2: அடச்சே, இத நம்ம பாத்துட்டு இருப்பாங்க.
0: ஐயோ, அத சொல்லலப்பா. உள்ள போன தங்கச்சியை காணா அக்கா மட்டும் வெளியே வந்திருக்கா?
2: அதுக்கு என்ன?
0: அதுக்கு என்னவா? தங்கச்சி உள்ள போயிருக்கப்ப அக்கா மட்டும் எப்படி வெளியே வர முடியும்?
2: கதவு திறந்து வந்திருப்பாடா.
0: துறக்காம வர முடியாது.
2: தெரியுதுல, இப்ப நம்ம யார பக்கம் வந்திருக்கோம்?
0: அக்காவ.
2: அப்ப அக்கா எங்க?
0: வெளியே வந்து உள்ள போயிருக்கா.
2: மறுபடியும் கக்கூஸ்குள்ள போயிட்டா?
0: ஐயோ, இதுல இருந்து வெளியே வந்து ஆபீஸ்குள்ள போயிருக்காப்பா.
2: சரி, அதுல என்ன கன்ஃபியூஷன்?
0: உனக்கு கிளியர் ஆச்சா?
2: எனக்கு கன்ஃபியூஷனே ஆகலையே.
0: தங்கச்சி உள்ள போன தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு?
2: இங்க அக்கா பத்தி மட்டும் பேசு.
0: சரி சரி சரி, இன்னைக்கு ஸ்டாம்பு வாங்குறப்ப தேங்காய மண்டையில உடைச்ச மாதிரி நச்சுன்னு ஓப்பனா சொல்லிப்போ. போ, போயா போயா. இவன் லவ் பண்ணி தொலைக்கிறதுக்குள்ள நம்ம லவ்வுக்கு வயசாயிரம் போல் இருக்கு.
2: தெரியாமப்பா, கவுண்டர் மாறிட்டாடா.
0: எப்பா அவன் கவுண்டரா மாறினா செட்டியாரா மாறா நமக்கு என்ன? காதலுக்கு ஜாதி மதமே கிடையாது. போயா.
2: இல்லடா, அவ கவுண்டர் மாறிட்டாடா.
0: என்ன கவுண்டர்? ஓ, மணி ஆர்டர் கவுண்டர் மாறிட்டாளா? அப்படி சொல்ல வேண்டியதானே. அப்ப மணி ஆர்டர் அனுப்பி வேண்டியதான். ஆமா, எவ்வளவு வச்சிருக்க?
2: ஒரு ரூபாய் 25 காசு வச்சிருக்கேன்.
0: 1.5 ரூபாயா?
3: எந்த ஊரு?
4: பழனி.
3: இங்க எங்க வந்தீரு?
4: மணி ஆர்டர் அனுப்ப.
0: மணி ஆர்டர்.
2: எதுக்காக நடிச்ச?
0: பிச்சு விடுச்சு. தெரிஞ்ச மாதிரி கண்ணடிச்சு விட்டு கேட்கல. அடிக்கி பேசாம இருறா.
3: பெருசு மணி ஆர்டர் நாங்க கட்டலாமா? நாங்க கட்டலாமா?
2: ஹலோ, ஒரு மணி ஆர்டர் பண்ணுங்க.
4: உன் ஃப்ரெண்ட் கரெக்டா பணம் கட்டிட்டு ரசீதோட வந்துருவான்ல?
3: ரசீது என்ன? ரசீது போடுற பொண்ணோட வருவான்.
4: தம்பி, பல பேருக்கு கஷ்டப்பட்டு காது குத்தி சம்பாதிச்ச பணம் எனக்கே காது குத்தணும் நினைச்ச, இங்க பாரு, இறக்கிடுவேன்.
0: ஓஹோ, நீயே காது குத்துற பார்ட்டி தானா?
4: ஆமா. ஆ சாரி.
0: அப்ப உனக்கு ஒரு தாலி ஆர்டர். ஒண்ணு இல்ல, ரெண்டு.
4: ரெண்டு தாலியா?
0: ஆமா. அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கல.
4: அப்ப சரி.
0: உள்ள வையா, அப்ப இருந்து நிமித்திர மணியமாவே.
4: என்ன ஆளை காணா? எஸ்கேப்போ.
0: பெருசு, நான் போய் ஒரு டீ அடிச்சிருந்த.
4: உட்கார. எங்கடா உன் ஃப்ரெண்டு?
0: யோ, வருவாயா? அப்படியே போனாலும் 590 தானே. போனா போதும்.
4: போனா போகுது. 500 ரூபாயா?
0: ஆமா.
4: இது என்ன?
0: இது கூட தெரியல. மண்ட மண்ட.
4: நடுச்சி எங்க இருக்கு?
0: கொஞ்சம் பேக்.
4: இதா?
0: கரெக்ட். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குற நீ?
4: போனா போகுது. உச்சி மண்டை தானே?

0: என்னைய மாதிரி மேலதிகாரிய நம்பி அனுப்பாம நேத்து வந்த இம்பிட்டுக்கு அந்த பையனை நம்பி அனுப்புறீங்களே, அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை?
1: யோ, நீ சொல்லிடுவியா? உனக்கு கோர்ட்டுக்கு ராசியே கிடையாதுயா? இவரே அழைச்சிட்டு போட்டியா?
2: அதெல்லாம் முடியாது, நான் ஏட்டையா கூட தான் போவேன்.
3: ஓய், என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி அவர் கூட தான் போற, இவர் கூட தான் போறேன்னு அனுப்பிடுகிற? யார் கூட போனாலும் நீ கோர்ட்டுக்கு தானே
0: போவே. ஷட் அப், நீ பேசப்படாது. ஒரு அக்கிஸ்டுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவன் என் கூட தான் வரவேன் அட முடிப்பான்.
1: யோ, உன் பேச்சு ஸ்ட்ராங்கியா, ஆனா உன் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கியா. இவரே அழைச்சிட்டு போட்டியா?
0: சார், உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, இந்த பையனை வேணா கூட அனுப்பிங்க.
1: யோ, கூட போயிட்டு வாயா.
0: அது என்னப்பா விளையாட்டு, போட்டு மேலே போற?
3: ஏட்டை அழுகிறீங்க?
0: அழுகிறனா? நான் கடமையில கண் கலங்கினதாக சரித்திரமே கிடையாது. அதையும் மீறி கலங்கினா நான் கடமை தவறிட்டேன்னு அர்த்தம்.
3: அழுது யாரு?
2: அழுது அவர் இல்லன்னா?
3: ஏண்டா அழுகிற?
2: ஜெயிலுக்கு போனா என்ன பெத்த தாய பாக்க முடியுமோ முடியாதோ, அப்படியே பாத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு நினைச்சா அது இனிமே நடக்காது போலகுதா.
3: ஏய், அழாம பேசுற.
0: ஹலோ, இப்ப அழுது அவ இல்ல. ஒரு உயர் அதிகாரிய மதிக்காம ஏத்து பேசுறியா ராஜா?
3: நான் என்ன
0: சொல்றேன்? பெத்த தாய பாக்க போறான், பார்த்தவன கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும். இவன் கண்ணீரால அவன் தாய் காலை கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும் போது கையில விளங்க வச்சுக்கிட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விளங்க அவுத்துடு.
3: வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
0: ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
3: ஏட்டையா, நான் சொல்றது போடாடி.
0: டேய், ஏன் அழுகிற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதரா, தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா?
2: போயிட்டு
0: கல்லஞ்சக்காரன் அவள நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேயா?
3: கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, கூட்டு வாங்க போய். அவனை
0: தாயும் பிள்ளையும் பிரிக்கிறல்ல, அவள சந்தோஷம் உனக்கு சர்வாதிக. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. நம்பி அனுப்பணே. ஐயோ, இவ வேற ஒரு டைப்பா பாக்குறானே. சும்மாவே யூட்டன் போடுவான். நல்ல வேலை, நம்ம ஒரு பெரிய அதிகாரிகனால ஆப்பாயிட்டான்.
3: அறிவிருக்கு அவனுக்கு, பொறுக்கி புறம்போக்கு. வயிற்றுக்கு சொல்றதானே திக்கிற? படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டே தமிழ்நாட்டுல ஒரு அக்யூஸ் கட்டிபிடிச்சு அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர் நீ தாண்டா. இதுல தப்பு தப்பா என்னமா வேற சொல்ற? என்ன நம்ம பேசுவே, பேசுறான் ஏதாவது பேசுறான்? என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா திருட்டு புலி பிடிக்கிற? உங்ககிட்ட
0: என்னடா பேச்சு?
3: இன்ஸ்பெக்டர்
0: போய் எவ்வளவு என்ன நம்புப்பா?

0: இதுதான் ஜப்பான் கடல், அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம், இதுதான் ஜப்பான் புல்லு, எடுத்து வச்சுக்க உபயோகப்படும்.
1: பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், சப்பான் கடல்ங்கிற, சப்பான் மரம்ங்கிற, என்ன விளையாடுறியா?
2: அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த எல்லாம் ஒண்ணுமே காட்ட மாட்டேன்ற மச்சான்.
1: ஏன் காட்ட மாட்டேங்கிற?
0: என்னைய சொன்ன உனக்கு வந்தனிக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும், கவனம் மாட்டணும்னு சொன்னேன். இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தரமா ட்ரெஸ் பண்ண காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம் காட்டுறேன்.
3: ஏய், யார பார்த்து காட்டு மராட்டின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிர? ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க, எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமானு வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா?
0: இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார், கண்ட்ரி பட்டிக்காடு.
3: யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு, பல்ல எடுத்துருவேன். அடி
0: எம் பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன்.

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: மாதிரிதான் இருக்கு. அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: ஏன்பா ஒரு ஓட்டர் சைக்கிள் வராரு, இவர் உங்க பாஸ்?
1: ஆமா ஐயா, இவர் தான் எங்க பாஸ். எங்க பாஸ் எவ்வளவு விவரமான ஆளுன்னு இப்ப பாரு.
0: ஏ அடங்கு ஐயா பிரதர், இது உங்களுக்கே ஓவரா தெரியல. இந்த சைக்கிளை சும்மா நிறுத்தினா கூட எவனும் திருட மாட்டான். இதுக்கு இத்தனை பூட்டு அவசியம் தானா?
2: எடுத்துங்களாண்ணா. காரணம் இல்லாம நாம எதுவும் செய்யறது இல்லீங்களா? இப்போ கோயிலுக்கு நல்லவங்க அதிகமா வருவாங்க, கோர்ட்டுக்கு கெட்டவங்க அதிகமா வருவாங்க இல்லீங்களாண்ணா?
0: அது தெரிஞ்ச விஷயம் தானே பிரதர்.
2: டீ சாப்பிட வந்தீங்களாண்ணா?
0: ஆமா.
2: எதுல வந்தீங்க?
0: இந்த சைக்கிள்ல.
2: சைக்கிள்ங்க
0: இதா இங்க. ஐயோ என் சைக்கிள் காணமே, ஐயோ என் சைக்கிள் காணமே, ஐயோ எவனை ஆட்டோ போட்டா போல இருக்கு.
2: தட் இஸ் பகவதி.
3: குட் மார்னிங் பா.
2: இதுதான் கடைக்கு வர லட்சணமாடா. லேட்டா வந்துட்டு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்?
3: சரி நாளைக்கு சீக்கிரம் வந்து குட் மார்னிங் சொல்றேன்.
2: இந்த கடையோட டீ மாஸ்டர் நீ கொஞ்சமா பொறுப்பு இருக்கவனா? எதுக்குடா லேட்டா வந்த?
3: இல்ல பகவதி, பஸ்ல ஒரு பிரச்சனை பா, அதான் லேட் ஆயிருச்சு.
2: பஸ்ல பிரச்சனைன்னா என்ன மாதிரி சைக்கிள் வாங்கிக்கடா.
3: எது ஒண்ணு மாதிரி சைக்கிள்? இதெல்லாம் ஒரு சைக்கிளாடா, இதெல்லாம் ஒரு சைக்கிளா? பாத்தியா, ஒரு சத்தத்துக்கு தாங்க மாட்டேங்குது ஒரு சைக்கிள். இந்த லட்சணத்துல இதுக்கு 41 பூட்டு வேற. சைக்கிள் விலை விட பூட்டு விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சைக்கிள் நடு ரோட்ல போட்டு எங்க டாக்கி போ?
2: எங்க போறது?
3: ஃபாரின் போ.
2: டாக்லெஸ் வர்க் மோர்.
3: டீ கடையில திடீர்னு மோரல விற்க முடியாது. பாபா மாதிரியே இவன் ஒரு முத்திரை வச்சிருக்காயா? ஆ உன்ன அப்பப்ப காட்டி அம்மா.

0: ஐய், நீ தான் சேர்மனா?
1: எஸ்.
0: உன் மனசு என்னடா நினைச்சிட்டு
1: இருக்க? மீ?
0: ஆமாண்டா.
1: டபுள் டா.
0: ஆமாண்டா, டால்டா.
1: கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட. ஓகே?
0: உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு.
1: யூ மீன் வேஸ்ட்லேண்ட்? டூ மேட்ச், த்ரீ மேட்ச்.
0: சரிப்பு பிஞ்சிடு.
1: ஓ காட்.
0: அப்படிதான் நான் பேசுவேன்.
1: Talk me. No, no, no, no, bad, bad. No, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, no, வெல்கம். நீ கொடுத்த கரிச்சி பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிடு. சுருதி இஸ் வெரி ஹாப்பி.
2: கங்கிராட்ஸ்.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. சி வான் டெல் சம்திங். இதெல்லாம் நீ அங்க வச்சுக்க. ஓகே
3: ஒரு நிமிஷம் இருங்க. சம்திங் பர்சனல் டா ப்ளீஸ். அவன் அமிச்சிட்டேன். ஐ அம் தேவா.
0: யூ ராஸ்கல்.
1: அதே கெட்ட வார்த்தை. பாரபட்சம் பார்க்காம திட்டான். கொஞ்ச நேரத்துல உன் காது கிழிஞ்சிருந்தா. எக்ஸ்கியூஸ் மீ.
3: எஸ்.
1: வாட் ஷீஸ் டெல்லிங்.
3: அவ லவ் சொன்னா.
1: வை பிளட். சேம் பிளட்.

0: சொன்னாலையா?
1: முடிச்சிடலாமா?

0: கேட்டு கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா,
1: கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா.

0: இப்ப நீ என்ன பண்ற, இந்த 5 ரூபாய் கொண்டு போற, இரு போய் அவட்ட வாங்கின 4 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு மிச்சம் 1 ரூபாய் வாங்குற மாதிரி பேசி அவ ஹார்ட்ட டச் பண்ணிரு, உன் கையையும் டச் பண்ணிரு.
1: இங்கிலீஷ் நல்லா பேசுறா,
0: அது ரொம்ப முக்கியம். போப்பா வர.
2: ஹலோ,
3: என்ன வேணும்?
1: கரெக்ட் பண்ணலாம் வந்தேன்.
3: என்னது
1: கரெக்ட் பண்ணலாம் வந்தேன்? ஐயோ, அதுவும் இல்ல, கணக்க கரெக்ட் பண்ணலாம் வந்தேன். லோன் அமௌண்ட் 4 ரூபீஸ்.
3: ஹலோ, என்ன பண்றீங்க?
1: அது அது காசு உங்க பக்கம் தள்ளி வச்ச.
3: 1 ரூபாய் இல்ல, ஸ்டாம்ப் வாங்கிக்கிறீங்களா?
1: பரவாயில்ல, கொடுங்க.
0: என்ன பண்றது? இப்ப நீயா ஸ்டாம்ப் வாங்கி ஓ முத்திரைய குத்துற?
1: முத்திரை உள்ளுக்குள்ள போஸ்ட் பண்ணல குத்துறா?
0: ஐயோ, படுத்துறானே படுத்துறானே. முத்திரைன்னு சொன்னது ஓ மேட்ட சொல்லுன்னு சொன்னப்பா. ஓ போடாத போ.
1: ஓகே,
0: இப்பவே கண்ண கட்டுது.
1: எங்க என்ன உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல?
0: இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான்.
1: நேத்து நான் பஸ்ல காசு இல்லாம தவிச்சப்ப நீங்க மட்டும்தான் எனக்காக டிக்கெட் எடுத்தீங்க. அதுக்கு என்னங்க? ஒன் மினிட். என்னடா, எது கூப்பிட்ட?
0: கூப்பிட்டா?
1: நீதான் இப்படி கமான் கமான்
0: கமான் கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? அப்படியே கண்டினியூ பண்ணுன்னு சொன்னப்பா.
1: சொதப்பிட்டான். நெக்ஸ்ட் என்ன பண்ற?
0: வீட்டுக்கு போவோம். லவ் லவ் லவ். இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஸ்டாம்ப் வாங்கி ஆரம்பி.
1: 1 ரூபாய் ஸ்டாம்ப் வச்சு என்னத்த பேசுறது?
0: பேச தெரியாதா?
1: இப்ப இந்த ஸ்டாம்ப் எல்லாம் என்ன பண்றது?
0: இனிமேல் ஐடியா சொல்றதா இருந்தா என் பிரெயினுக்கு பெட்ரோல் போடணும்.

0: நிறுத்திட்டீங்க. ஏங்க, நான் படிச்ச ஒரு பெரிய கலெக்டர் ஆகணும், அதுவும் கோயம்புத்தூருக்கே கலெக்டர் ஆகணும் கனவு காணது ஒரு தப்புங்களாங்க? படிப்பு நான் வீக் ஆனேன்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? உங்களால யோசிக்கவே முடியாதுங்க. ஏன்னா என்னோட லைஃப் ட்ராஜடி அவ்வளவு பெரிய ட்ராஜடி. பிரியா, நீங்க மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு, எனக்காவது கிச்சனுக்கு போய் சமைச்சிருக்கீங்களா? வேண்டாம், கிச்சன் எப்படி இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? நாங்களும் அப்படி இல்லை. சின்ன வயசுல எங்க அம்மா தவறிட்டாங்க. 5 வயசுங்க, 5 வயசுலேருந்து எங்க அப்பா மணிக்கு நான் தான் சமைச்சு போட்டுட்டு இருக்கேன், தெரியுமா? உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் எழுதுற அந்த கையால டெய்லி காலைல எங்க அப்பனுக்கு டீ போட்டு கொடுத்து சாப்பாடு செஞ்சு புளிக்கொழுங்கு வச்சு அவசரமா ஸ்கூலுக்கு போய் அரைங்குறையமா படிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து நைட் சமைச்சு போட்டு எங்க அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாமான்கள் எல்லாம் கழுவி வச்சு சமைக்கட்டு விட்டு வெளியே போகும்போது 10:11 ஆயிடும். அதுக்கப்புறம் நான் தூங்க வேணாமா? நான் எங்க படிக்கிறது? இந்த மணிக்கு சமைச்சு போட்டு என் கலெக்டர் கனவு என் வீட்டு அடுப்புங்கரையில கருகி போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரியும்? ஈஸியா அடுத்தவங்களை பார்த்து கை கொட்டி சிரிப்பீங்க. உங்களுக்கு பொழுது போறதுக்கு என்ன மாதிரி ஒரு எழுச்சம் வாங்க வேணும், அவ்வளவுதானுங்க? சரிங்க, நல்லா சரிங்க. நான் அழுதாத உங்களுக்கு சரி போறேன்னா, நான் வேணா டெய்லி 1 ஹவர் உங்க ரூமுக்கே வந்து கலெக்டர் ஆக முடியலன்ற சோகத்தை சொல்லி அழுதுட்டு போறேன். நல்லா மனசு விட்டு ரெண்டு பேரும் சிரிங்க. ஏ புட்டி, நீ சிரி.
1: நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க?
2: ஒண்ணுலப்பா, உடைய கலெக்டர் ஆக விடாம உங்க அப்பா உடைய அடுப்படியிலேயே போட்டு வாழ்க்கையை கருக்கிட்டாரு. அழுதுகிட்டு இருக்க, கவலைப்படாத பூபதி. நீ என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கலெக்டர் ஆயிருது.
1: நான் கலெக்டர் ஆகணும் இல்லையோ, நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆட போறடா. கேன கிறுக்கா, போய் வேலையை போற. லூசு
2: லூசா, இவனுக்கு போறா. சே, நம்ம வீக்கிரச்சு வீணாவுல போச்சு.

0: விவசாயிக்கு இத விட்டா வர வழியே தெரியல.
1: எங்க தூர பார்த்து சுடு.
2: என்னது
1: மரம் கத்துது?
2: பக்கத்துல ஒரு பயல் இருக்குன்னு சொல்ல மறந்துட்டேன் பேராண்டி.
1: இதுக்கு நீ திருப்பி வச்சே சுட்டுக்கலாம். வா போய் என்னாச்சு
0: பாப்பா. சுட்டதுன்னே தெரியலையே.
1: நல்ல வேளை அவன் கைத்துல சுட்டு அவனை காப்பாத்தினேன்.
0: ஏன் தம்பி என்ன காப்பாத்தினீங்க?
2: அட நம்ம ஆறுமுகம் ஏன்டா நாடுக்கு நிக்கிற?
0: சோறு இல்லம்மா.
1: சோறு இல்லையா? ஊருக்கே சோறு போடுற விவசாயி நீ, உனக்கே சோறு இல்லையா? என்னைய சொல்ற?
0: வானம் பார்த்த பூமி மழை இல்ல, கிணத்துலயும் தண்ணி இல்ல, தண்ணி தரேன்னு சொன்னவங்களும் குடுக்கல, இலவச மின்சாரத்தையும் கட் பண்ணிட்டாங்க.
1: கார் விலைய குறைச்சிருக்காங்களே.
0: நாங்க என்ன கார்ல வயா உழவு ஓட்ட முடியும்?
1: திங்க் பண்ண வச்சிட்டானே. ஓகே நான் ஒன்னு சொல்றேன், நீ பூச்சி மருந்துக்கு அலையிற இலை தழை சாணம் இதையெல்லாம் உரமா போடலாமே.
0: இலை தலை எல்லாம் இப்ப எங்க கண்ணுக்கு தெரியுது. மாடு கூட புள்ள கில்ல தின்னா தானே சாணி போடும்.
1: இன்று ஒரு தகவலையே சொல்லாம் போல இருக்கேன், அவ்வளவு மேட்டர் வச்சிருக்கானே. ஓகே நான் ஒரு வீட்டுக்கே வரேன், நீ தண்ணி அடிப்பியா?
2: அதெல்லாம் ஒரு பாத்துல சாரம் அடிப்பேன்.
1: அது எவ்வளவு விலை ஆகுது?
2: அது 40 ரூபாய் ஆகுது.
1: அந்த விலை உனக்கு எப்படி தெரியும்?
2: அது போக வேண்டிய வெக்கமா இருக்கு.
1: சரி பீடி சிகரெட் இந்த மாதிரி பழக்கம் எல்லாம்
2: அதெல்லாம் ஊதி தள்ளுவேன்.
1: அது எவ்வளவு ஆகுது?
2: ஒரு பாக்கெட் 25 ரூபாய் ஆகுது.
1: பாட்டி
2: ஏவாய் இந்த மார்க்க மாட்டீங்க பேராண்டி, முறைக்கிறேன் பாரு.
1: ஓ விவசாயிகளே வாங்க வாங்க, நம்ம ஆர்மம் கதையை கேட்டீங்களா? இவ்வளவு வறுமையிலையும் தான் கையில கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச காசை கொண்டு போய் குடும்பத்துக்கு கொடுக்காம தான் ஒருத்தனுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 65 ரூபாய் 75 ரூபாய் செலவு பண்றான். இதுல சீட்டாட்ட வேற, அப்புறம் குடும்ப குட்டிகளையெல்லாம் அனாதையா விட்டுப்ட்டு தான் மட்டும் தூக்கல நாண்டுக்கிட்டு சாவேங்கிறான். இது எந்த விதத்துல நியாயம்? உங்க பிரச்சனை தான் என்ன? அதை எப்பாவது யார்கிட்டயாவது நீங்க சொல்லிருக்கீங்களா?
0: ஏழை சொல்லு 50 ஏறுமாயா?
1: அப்பாவிகளே உங்களுக்கெல்லாம் விவசாயம் தெரிஞ்ச அளவுக்கு விவரம் தெரியலையா ஐயா? இந்தியாவிலேயே மெஜாரிட்டி உங்களை மாதிரி விவசாயிங்க தானே? 80% விவசாயத்தை நம்பி வாழ்ற பூமியா இது? நீங்கள்லாம் ஒத்துமையா குரல் கொடுத்துருந்தீங்கன்னா அன்னைக்கே நதிகள் எல்லாம் தேசியமயமாயிருக்குயா. ஆனா நீங்க தான் குரல் கொடுக்க மாட்டீங்களே. ஏன்னா நீங்கள்லாம் ஜாதியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் மொழிகளாலையும் அரசியல் கட்சிகளாலையும் பிரிஞ்சு கிடக்குறீங்களே ஐயா. இப்பவும் சொல்றேன், ஒவ்வொரு கிராமத்திலையும் 100 விவசாயிகள் ஒத்துமையா ஒன்னா சேர்ந்தா போதும். சிறு சேமிப்புல பணத்தை போடலாம், மழை நீரை சேகரிக்கலாம், வறண்டு கிடக்கிற ஏரிகளையும் குளங்களையும் நீங்களே தூர் எடுக்கலாம். அதை விட்டுட்டு மழை வரலன்னா அரசாங்கம் என்னையா பண்ணும்? உங்ககிட்ட பேசி பேசியே ஏன் தொண்டை தண்ணி வத்தி போயிருச்சு. குடியாத
3: கொஞ்ச நேரம் காத்தோட்டமா ஒதுங்கலான்னு பார்த்தா உன் தொல்லை தாங்க முடியலடா
1: மிஸ்டர் நாத்தப்பன்.
3: இப்பதான்டா கரெக்டா சொன்னேன்.
1: அப்ப அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிக்க.
3: ஆமா அப்பனுக்கு அரண்மனை கட்டி கொடுத்துருக்க, நான் செட்டில் ஆயிடுறேன். போட்ட
0: தம்பி நீங்க பேசி எங்க கண்ணை திறந்து வச்சீங்க. இனிமே நாங்க ஒத்துமையா இருந்து முன்னேறி காட்டுவோம். ஆனா அதை பாக்குறதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்களே.
1: என்னடா சொல்ற?
0: தூக்கு மாட்டி சாகிறதா விஷம் குடிச்சு சாகிறதான குழப்பத்துல ரெண்டையுமே ரெடி பண்ணி வச்சேன். விஷம் கசக்குமேனு அதுல கலரா கலந்து வச்சேன், அத குடிச்சிட்டீங்களே தம்பி.
1: ஆஸ்பத்திரி எந்த பக்கம் போறோம் தெரியலையா?
0: வடக்கால போறதா தெக்கால போறதா?
1: என்ன மேக்கால அனுப்பிடாதீங்கடா. அந்த தலைவர் வாழ்க போஸ்டரை கிளிகிடா.
2: தலைவர் போஸ்டர் கிளிகிடா?
1: சும்மா கிளிமுக்கா கடுகு நீ கிளிடா.
4: அப்படிதான் மருத்துவமனைக்கு
1: செல்லும் வழி.
4: அடடா ஆஸ்பத்திரிக்கு இந்த பக்கம் போகணும் போல இருக்கு.
1: ஆமாடா அந்த பக்கம் போனா சூழ்நாடு வரும்டா. முக்கியமான இடத்து மேலாம் போஸ்டரை ஒட்டி பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்களா பாவீங்களா?

0: ஆத்தா ஆத்தா ஆத்தா, உனக்கே இது அடுக்குமா? இது நீதியா, நியாயமா, நேர்மையா, தர்மமா? ஓ பக்த, என்ன இப்படி கவுத்துட்டே?
1: அட பாவி, கிளார் அடிக்குதா ஹெட்லைட்ல இருந்து? நீயா கவுத்துட்டே? என்ன கவுத்துட்டேங்கறியா? நிமிர்றா. ஆமா, நீ யாரு?
0: நீ யாரு அத கேக்க?
1: என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? நான் தாண்டா ஜூனியர் அத்தா.
0: ஆச்சா ஆச்சா ஆச்சா, என்ன மன்னிச்சிரு. நீயே என் சோக கதை கேளு.
1: சொல்லு.
0: எனக்கு அஞ்சு பெண் குழந்தைங்க. ஆறாவது குழந்தையாது ஆண் குழந்தையா கொடுன்னு இந்த ஆத்தாட்ட வேண்டிட்டேன். அதையும் பெண் குழந்தையா கொடுத்துட்டா?
1: உன்னோட பொருளாதார நிலைமைக்கும் இந்த இத்து போன பாடிக்கும் உனக்கு ஆறு குழந்தைகள் அவசியமாயா? எப்படியா வச்சு காப்பாத்துவ?
0: மர வச்சு ஆத்தா தண்ணி ஊத்தாமல விட போற?
1: அவ என்ன தோட்டக்காரியாயா? நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா பத்தாதியா? ஒரு பக்கெட் நிறைய ஆசிட் அள்ளி அப்படியே மூஞ்சில ஊத்தணும்.
0: தப்பு தப்பு. ஆத்தா நீயே கேளு, எனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே? சீட் எழுதி போட்டேன், ஆண் குழந்தைன்னு சீட் வந்துச்சே.
1: அடா பாவி, கடைசியில ஆத்தாவை லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டியா? நீயா சீட் எழுதுவ, அத நீயா சுருட்டுவ, கொண்டாந்து நீயா போடுவ, அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே, திருந்த மாட்டீங்களா ஐயா?
0: தப்புதான், ஆறும் பெண் குழந்தையா பத்துட்டேன், நான் இனிமே என்ன செய்யணும்?
1: ஒன்னும் கவலைப்படாதயா, பொன் குழந்தைங்க ஒண்ணும் கேவலமானதுங்க இல்ல, அதுங்களையும் ஆண் குழந்தைங்க மாதிரி வளர்த்து காட்டியா?
0: சரி, இனிமே குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்?
1: எதுவுமே செய்யக்கூடாது.
0: அப்படியே செய்யறான் ஆத்தா?
1: செய்யக்கூடாதுன்னா செய்யறேன்ட்டு போறானே.

0: ஜாஜ், பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். ஆசை வரக்கூடும்.
1: ஐ டோன்ட் மைண்ட்.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன.
0: ஹலோ,

சொந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

0: படச்சே போகத்த பையல இறங்கி வாடா.
1: வாங்க. நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. வாங்கம்மா வாங்க உள்ள போங்க.
1: அதனால வேலைக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்ல, விசுவாசியா இருக்கணும், அதான் முக்கியம்.
0: ஆகட்டுங்க அப்படியே செய்யறேன். ஆமா ஐயா யாரு
1: கேட்டு இல்ல கேட்டு இல்ல ஐயா யாருன்னு நறுக்கு ஒரு கேள்வியை கேட்டு இல்ல. டேய் நான் யாருன்னு என் பெருமை என் வாயால சொல்லக்கூடாது, ஊர் உலகத்துல சொல்லுவாங்க கேட்டு தெரிஞ்சு. யாரு
2: அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கூட மாட ஒத்தாசை பண்ற, விசேஷ தண்ணி ஒரு நல்ல செட்ட போட்டா வேலைக்காரங்கிறதே மறந்துடுவியா?
1: அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசுல விடு.
0: வேலைக்காரன்
1: தெரிஞ்சா வேட்டியாண்டா தூக்குற? நான் என்ன இந்த ஊர் நாட்டாமஞ்சனா? நீங்களா தப்பா புரிஞ்சுக்க, நான் என்னடா பண்ணுவேன்? போகடா போய் வேலையை பாருக்கடா.

0: என்ன
1: ஒரு பல்ல கிளம்பி என்ன
0: நடு ரோட்ல உட்காந்துருக்க அப்பா வாப்பா வாப்பா வடிவேலு நல்ல நேரம் பத்தாயிரம் வந்திருக்க கடவுளா பார்த்தா அனுப்பி வச்சிருக்கான் இந்த ரோட கிராஸ் பண்ணது ஒரு குத்தமா அப்படின்னு என்னை பிடிச்சி உட்கார வச்சிருக்காரு நீ தாப்பா என்ன காப்பாத்தணும் உன்னைய நீதான் பெரிய தாளா வச்ச அது எங்க ஊர்லப்பா இந்த ஊர்ல நீ தானே சாதாரண ஆளா நீ பரமசிவன் கழுத்துல இருக்க பாம்பு மாறிப்பா ஆஹா ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே நம்ம பவரை காட்டிட வேண்டிதான் ஹலோ அவனை ரிலீஸ் பண்ணுங்க
1: நீ யாரு
0: யாரா பகவதி தெரியுமா
1: தெரியும்
0: சின்ன பகவதி
1: தெரியாதா
0: தெரியாதா அவன் வெளியே வரமாட்டான் வந்தா போட்டு தள்ள அவன் போமாட்டான்
1: யார் அந்த நாதாரி
0: மரியாதையா பேசியா நான் தான் அந்த சின்ன பகவதி
1: இந்த
0: பயம் இருக்கட்டும்
1: என்னடா சவுண்ட் பகவதி பேர் சொல்லி பந்தாவை கட்ட

0: மஞ்சு, அத்தை உன் மாமாவோட பிடிவாதம் இருக்கே.
1: இங்கே பார், கையிலே பிடித்த பிராமி.
0: ஐயோ, எவ்வளவு பெரிய மீன்!
1: ஓ, நீ இங்கேதான் இருக்கியா? ஏக்கா, இந்த மீன் என்ன பண்ற? நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவை அம்மியில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வறுத்தா ஒரு 100 வீட்டுக்கு மணக்கும் பாரு. அந்த மாதிரி கமகமகமகமகமகமகமனு சமைச்சு மண்டைய மாமனுக்கு வாழைய மருமனுக்கு நடு துண்டும் தம்பிக்கும் தனியா பொறிச்சு கொடுக்குற. எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பின்ற. இதுலதான் உன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்குன்றத பாக்க போறேன்.
0: அத்தை, நான் மீன் குழம்பு வைக்கிறேன்.
1: கொஞ்சம் இருந்தா வந்துடுறேன்.
0: எங்கடா போற?
1: மீன வாகன வேட்டை கொடுத்துட்டு பக்கத்துல என் தலைவர் எம்ஜிஆர் படம் போட்டுக்கான் பாத்து கால வருந்தாயி.
0: டேய், என்ன சித்துப்பா, நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன்.
1: நீ நல்லா வைப்பேன்னு என்ன கேரண்டி?
2: நான் கேரண்டிடா, அவ சமைக்கும் போது நான் கூட தானே இருக்கேன்.
1: நம்பலாமா?
2: நம்பலாம்.
1: சரிதா, வச்சு கொடுத்தா.
2: நீ வாங்கிக்கோ.
1: அக்கா, போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா.
2: ஓ, 5 நிமிஷம்டா? 5 நிமிஷத்துல என்னடா பண்ண முடியும்?
1: சரி, கூட ஒரு 5 நிமிஷம் சென்று வர்றேன். அப்பா, மீனை பச்சையா பாக்கும் போதே நாக்கு துடியா துடிக்குதே.
2: ஏண்டா பூனை கருவாடு கலையிற மாதிரி அலையற? போடா போடா. சரியான அலைஞ்சா.

0: வாசல் யார் கோலம் போட்டது? யார் கோலம் போட்டது
1: கேக்குறேன்ல சார்.
0: வாங்க வாங்க. வாசல் அது கோலம் போட்ட
1: வெறும் வாசலா இருந்தா லட்சுமி கடாட்சமா இருக்காதான். அதனால்தான் சார்.
0: இது ஆபீஸா இல்ல பஜனை மடமா? எல்லாருக்கும் போலீஸ் பயம் வரும், பக்தி வரக்கூடாது. புரிஞ்சுதா?
2: என்ன
1: சார், நீங்களும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்க?
2: கிண்டல் பண்ணாம நெத்தில இருக்கு தேடாம்பட்ட சிக்னல் மாதிரி இத்தனை போட்டு
1: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை.
2: அதுக்காண்டி இப்படியா? ஒரு பெண் போலீஸ்ங்கிறவ, ஒரு கிரண்பேடி ஐபிஎஸ், ஒரு திலகவதி ஐபிஎஸ், ஒரு வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி அப்படி அப்படி அப்படி கிரிப்பா இருக்கவனா? இப்படி கேபி சுந்தரமாலம் மாதிரி யார்கிட்ட போறான்னு திட்ட மாட்டாங்க.
1: நான் என்ன சார் தப்பு பண்ண? நீங்க அவர மாதிரி பேசுங்க.
2: கண்ணை என்ன குத்து தொலைஞ்சறாத
0: முதற
2: சார்.
0: நீ கூட வா.
2: ஓகே சார். அக்கா
0: நீ வா.
1: எஸ் சார்.
2: என்ன

நான் எங்கெங்கு என்னென்ன சங்கீதம் உண்டென்று அங்கங்கு செல்கின்றவன் நான் ஒரு மேடை பாடகன். Is anybody interested in singing with me? Myself? Pleasure is mine. Please come.

வந்தது, நாம் சந்திக்கும் இலை வந்தது, என் சங்கீதம் தாய் தந்தது, தேன் சந்தங்கள் தமிழ் தந்தது. நானும் அன்பான நண்பர்கள் முன்பாக இந்நேரம் பண்பாட வந்தேன். நெஞ்சில் உண்டான எண்ணத்தை உல்லாச வண்ணத்தை பார்த்தால்

0: நாம் எல்லாரும் தருகின்றனல் வாக்கை துணை கொண்டு செல்வாக்கு பெறுகின்றவள் நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?
0: So you, please come.

கொடுக்கும் நம்பிக்கை, இது ஆள் ஒடுக்குது ரெண்டு தோல்வி.

0: உங்க அப்பா என் வீட்டு பக்கம் வந்திருக்காரா
1: இல்ல
0: எங்க அப்பா உன் வீட்டு பக்கம் வந்திருக்காரா
1: இல்ல
0: என்ன முறையில என்ன பார்த்து தம்பிக்கிற
1: ஒரு பாசத்துல
0: பாசம் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் என்ன விஷயம்
1: காலையில இருந்து அடிச்சு அடிச்சு கையெல்லாம் காய்ச்சி போயிருச்சு அரை குடந்தே நிறைஞ்சிருக்கு நீங்க கொஞ்சம் அடிச்சு குடத்தை நிறைச்சு கொடுங்க
0: வேண்டாமா எனக்கு தண்ணினால கொஞ்சம் அலர்ஜி வேற ஆள பாரு
1: தம்பி
0: மறுபடியும் தம்பி தம்பின்னு பாசத்துல நெஞ்ச நக்கிறியே சரி சரி ஓகே இந்த ஒரு குடம் தானே
1: இன்னொரு சின்ன குண்டா
0: அதோட நிப்பாட்டிக்க நான் கச்சேரிக்கு போகணும்
1: சரி
0: தண்ணில என்ன பிரச்சனை அப்படினா கூட ஆறு குளம் கடல் இப்படிதான் ஒரு பைப்பு தண்ணி பச்சை குழந்தை மாதிரி என்னங்கடா அது பைப்பு தண்ணில திடீர்னு பேப்பர் வருது இன்னும் பத்து நிமிடத்துக்கு பிறகு தண்ணீர் நிறுத்தப்படும் இப்படிக்கு கார்பரேஷன் ஆஹா நம்ம கார்பரேஷன் சூப்பரா வேலை செய்தே அடிபம்பிலேயே அவசர தகவல் அனுப்புறாங்களே ஓகே பத்து நிமிஷம் தானே அதுக்குள்ள அடிச்சிடுற
2: சிவகாமியா
0: சிவகாமி கம்ப்யூட்டர் சித்து விளையாட்ட ஆரம்பிச்சிருச்சே
1: ஏயா ரெண்டு குடம் தண்ணி அடிச்சு குடு கையெல்லாம் வலிக்குதுன்னு மாட்டை மட்டும் போயிட்ட முன்ன பின்ன தெரியாத இந்த தம்பி ஏற்கனவே ஒரு குடத்தை அடிச்சு குடுத்துட்டு இந்த குண்டாவ வேற ரொப்பிக்கிட்டு இருக்கு இந்த புள்ள ஆம்பளையா இல்ல நீ ஆம்பளையா
2: ஏண்டா எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இவ என்ன பார்த்து ஆம்பளையான்னு கேட்டதே இல்ல பாத்ரூமடா பாத்ரூமடா நீ ஆம்பளையா நான் ஆம்பளையா
0: ஏ என்ன அடிக்கிறீங்க மாமா
2: என்னது மாமாவா
0: அவங்க அக்கா அண்ணா நீங்க எனக்கு மாமா தானே மாமா
2: ஏண்டா என்ன கேவலப்படுத்துறதும் இல்லாம முறைவச்சு வர கூப்பிடுறியா இன்னைக்கு நான் உன்னை பிறக்கிறத இவ பாக்கணும்
0: நமக்கு தண்ணியில கண்ட மாதிரி இந்த ஆளுக்கு நெருப்புல கண்ட போல இருக்கு கருகிட்டானே
1: என் சிங்கத்தை தீயில தள்ளி மூஞ்சிய புசுக்கிட்டானே
0: அடி பாவி இப்பதான் ஆம்பளையான்னு கேட்ட தீயில விழுந்த உடனே சிங்கம் ரேடி உன் சிங்கத்தை நான் தீயில தள்ளல சிஸ்டர் அதுவா போய் தீயில விழுந்து புரண்டு கருகி பூனை மாதிரி ஆயிடுச்சு
2: இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா
0: சிவகாமி

0: உங்களை ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: ஆஹா, கிளம்பி தாயா, கிளம்பி தாயா.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஃபைட்டு ஃபைட்டு நைட்டு மட்டும் போடு லைட்டு.
1: மச்சி யார் ஹீரோயின்?
2: ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயின்னாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணாம்.
3: Check 1, 2, 3.

இல்லவன் மனசுல ரெண்டு நோ. ஏன் இவன் இங்கி பிங்கி பாங்கில நான் தான் காவு. டைம் இருந்த என் வீட்டு பக்கம் வந்து கூவு. அது வரைக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ டேஸ் லீவ். வர முடியல போற முடியல.

0: இன்டர்வியூ போனோம், ஆட்டோ வருமா?
1: ஆட்டோ மட்டும் வராது, கூட நானும் வருவேன்.
0: ஓவர் நக்கல் பர்ச்சியா இருக்கிற.
1: சரி, எங்க போனோம்?
0: மவுண்ட் ரோடுக்கு தான்.
1: கிண்டின தான் வருவேன்.
0: இந்த மாதிரி எல்லாம் பேசுறா இந்த ஏரியா எஸ்ஐட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்.
1: ஆட்டோ தான் அவரோட தான், அதான் பர்மிட் எல்லாம் ஓடுது. சரி, பார்த்தா பாமாகுது, வந்து குந்து.
0: தேங்க்யூ சார்.
1: லக்கேஜ் கிதா?
2: நானும் என் படிப்பும் தான் லக்கேஜ்.
1: பேஸ் லக்கேஜ் போப்போ. வாரத்துக்கு 80 ரூபா, மீட்டருக்கு மேல 10 ரூபா கூட.
0: மேலயா? என் சைட்ல வச்சு எடுத்துக்க மாட்டியா?
1: சரி, 90 ரூபா சேஞ்சா இருக்கா?
0: பின்னாடி லாரில வருது, வண்டி அடியா? ஓவர் பேச்சா இருக்குது. சைன் கியூ பை காஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு டான் கியூ.
1: நோ மென்ஷன் சார்.
0: டான் கியூ?
1: நோ மென்ஷன் சார்.
0: நோ மென்ஷனா? இது தேங்க் கியூ இல்லையா? டான் கியூ ஃபார்முலா.
1: ஃபார்முலாவா? எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy. அது மாதிரி தான் இது. சரி, டென்ஷன் ஆகாத, வந்து குந்து. நானே பிஎஸ்சி பிச்சிச்சு.
0: எனக்கு எல்லாமே பிச்சிக்கிச்சு. பிஎஸ்சி ஆட்டோ ஓட்டுதான். அமாரா தேஷ், ஏன் இப்படி ஆச்சு? இத கொஞ்சம் மூடிக்கிறோம்பா.
1: அதை எதுக்கு எடுத்து விட்டா? மழை பெய்யுது.
0: என்னைக்கியா மெட்ராஸ்ல மழை பெஞ்சிருக்குது? தேங்கி நிக்கிற சேர சிட்டி பஸ் மேல வாரி அடிப்பான். ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து வெத்தல எச்சிய காரி மூஞ்சி மேல துப்புவான். நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன், இந்த வாட்டி மிஸ் பண்ணவே மாட்டேன். அதான் சேஃப்டிக்கு இறக்கி விட்டுக்கிறேன். நீ வண்டி ஏடுறா. ஃப்ரண்டையும் க்ளோஸ் பண்ணிடுறேன், இல்லாட்டி ஐன்ஸ்டீன் ஃபார்முலா சொல்லி என்னைய டென்ஷன் பண்ணுவேன். என்ன அதுக்குள்ள ஆட்டோ நின்றுச்சு? ஏன்பா, மவுண்ட் ரோடு வந்துருச்சு?
1: இல்ல சார், எனக்கு ஒண்ணுக்கு வந்துச்சு.
0: கரும சீக்கிரம் போய் இருந்துச்சு வா.
3: இன்டர்வியூ போச்சு.

0: ஹாய் ஹான்சம்.
1: ஆஹா, வொர்க் அவுட் ஆகுதா சத்யா? உன்னை எப்படி இன்னைக்கு நான் மடக்கிடுறேன். ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம அவளுக்காக உங்களை நீங்க மாத்திக்காதீங்க. ஆனா உங்களுக்காக தன்னையே மாத்திக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சா அவளுக்காக நீங்க உயிரையே கொடுங்க. ஏன் உங்களையே மாத்திக்கங்க?
2: நீ உள்ள வரவன் மூஞ்சே மாத்தி காட்டுறேன்.
1: ஆசீர்வாதம் என் மூஞ்சில ஊத்துங்க இன்ஸ்பெக்டர். பட் உங்க மூஞ்சி மாதிரி ஆயிரக்கூடாது.

0: கபாலி, கபாலி சோரா, அண்ணே வாடா வாடா வாடா வாடா. எவ்வளவு ரெண்ட உனக்காக காத்துட்டு
1: இருக்கீங்க? சின்ன தம்பியா
2: பாத்து பாம்பே பண்ணது பெரிய பாப் சிங்கர் ரைட்டிங் போல இருக்கு. ஏதாவது கச்சேரியில மோளகில வாசிக்கிறா?
1: சிங்கர் சொல்லிட்டு மோளம் சொல்லப்படாது, அசிங்கமா இருக்குல்ல.
2: ஓஹோ,
0: என்னடா முகமெல்லாம் அடிபட்டு இருக்கு?
1: அதை என்ன கேக்குற அண்ணே? சென்னை நினைச்சு அரக்குணத்துல இறங்கி தொலைஞ்சிட்டேன். அப்புறம் எரிச்சலா இப்ப ஒரு கார வாடகை பிடிச்சி மெட்ராஸுக்கு வந்துக்கிட்டே. திருவள்ளூர் வந்தோம்னா டமான் ஒரு லாரில கொண்டு விட்டாங்க. பொழைச்சு பாக்குறேன், கார் கண்ணா அப்படின்னா மல்லாக்க கிடக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டிரைவர் எடுபட்ட வேலுக்கு அவிஞ்ச கண்ணு.
0: ஐயோ, அதுக்கப்புறம் என்ன?
1: அதுக்கப்புறம் திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் நடந்தே வாறேன்.
2: திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் தான் நடந்தது? என்னவோ திருப்பதியில இருந்து நடந்து வந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க.
0: என்ன சித்தப்பா கிட்ட விளையாடிக்கிட்டு? சரி, என்ன திடீர்னு சென்னைக்கு புறப்பட்டு
1: வந்துட்டேன்? அதான அமைஞ்சு கடையில நம்ம அப்பா அவங்க வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல யாருமே இல்லையே. அதை வித்துட்டு பணத்தை எடுத்து வாங்கிட்டு போனான்னு வந்தேன்.
3: பணத்தை வச்சுதான் நீங்க பாம்பேல இப்ப செட்டில் ஆனீங்க?
1: நோ, ஸ்டாண்டிங் இன் மை ஓன் லக். சொந்த உழைப்புல முன்னேறி பாம்பேல பெரிய ஆளா இருக்க நீ, அப்படி எல்லாம் அவசரப்பட்டு பேசாதீங்க.
0: உண்மையாவே நீ கிரேட்டரா கபாலி.
1: பாதி பேரை சொல்லாத.
0: சரிடா கபாலி சொல்றா.
1: ஐயோ, அதுவும் இல்லன்னு
0: பின்ன என்னதான் உன் பேரு?
1: கபாலி கான். ஏற்பட்ட கொடுமையை தட்டி கேட்கறதுக்காக தனி ஒரு ஆளா அந்த ஸ்பாட்டுக்கு நான் போனேன். அப்ப ஆப்போசிட் பார்ட்டில இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து என்ன குறி வச்சு சூட் பண்ணிட்டான். அத பாத்துக்கிட்டே இருந்த என்னுடைய உயிர் நண்பன் ஜாபர் கான் ஓடி வந்து அந்த குண்ட தன்னோட நெஞ்சில வாங்கிட்டு அப்பேற்பட்ட உயிர் நண்பனை மறக்க கூடாது. ஒரே காரணத்துக்காக அவன் பேர்ல இருக்க கானை தூக்கி என் பேர்ல இருக்க கபாலியில சொருகி கபாலி கான் வச்சுக்கிட்டேன்.
2: இது பாஷா படத்துல வர்ற சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி.
1: இந்த பாரு, அப்பா சைலண்டா கதை கட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அது மாதிரி நீ கேட்க பழகிக்க. ஏன் படம் பெறலாம் சொல்ற நீ?
2: அப்போ உங்க பேரு கபாலி கான்.
1: மகனே, பாம்பேல இருக்க ஷாரு கான், அமீர் கான், சல்மான் கான் இவங்களை கேட்டா கூட யாரும் தெரியாருவாங்க. ஆனா அவன் சித்தப்ப கபாலி கான யார்த்த கேட்டாலும் குழந்தை கூட கொண்டாந்து வீட்டுல விட்டுருப்பா. அவ்வளவு பேமஸ் அவனுங்க எல்லாம் படத்துலதான் டானு. உன் சித்தப்ப நெஜத்துல டானு தெரியுமா?
2: தெரியாது.
1: ஆமா, நீ என்ன பிள்ளை வளர்த்திருக்க? எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா போய் சாசிங்க பத்துறானே.
0: அவனே நடந்து நடந்து டங்கு வர இருந்து வந்திருக்கான். அவன நீ வேற இம்சப்படுத்திக்கிட்டே போடா, போய் குளிச்சு என்ன சாப்பிடு. ஆமா, அவனுக்கு என்ன சாப்பிட போட்டு
3: போ. வா தம்பி வா,
2: டங்கு வர பாத்துக்கோங்க. சித்தப்போ
1: இஞ்சி கேப்ல பஞ்சடிச்சு பிராணே.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: Hey dude.
2: Hi Anthony.
1: What's up? What's happening?
2: Nothing much da.
1: So sad.
2: Kuchaku kuchaku kuchaku kuchaku na jee kuchaku.

0: பேப்பர்ல என்ன போட்டிருக்கான்? பாட்டி பாத்தியா? தலைவர் அறிக்கை.
1: ஆமா, ரவிக்க கொஞ்சம் ஜாயின் தரலாம். அறிக்கை அறிக்கை.
0: அட நீ வேற பாரில்ல, என் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் ரவிக்கே போடுறது இல்ல.
1: ஐயா சினிமா உள்ள
0: என்ன? இங்க வாங்கடா. என்னங்கடா இது? மாடு மாத போட்டுருக்கு, துண்டெல்லாம் போட்டுருக்கு, எலெக்ஷன்ல ஜெயிச்சிருச்சா?
1: ஐயா நீ சும்மா இருப்பேன்டி, அது ஜல்லிக்கட்டுக்கால.
0: வாட் கட்டு? ஜல்லிக்கட்டு அப்படின்னா
2: காளையை அடக்குறது. மாலை போட்டிருக்காங்களே ரெண்டு பேரு, இவங்களுக்கு தான் போட்டி. காளையை யாரு அடக்குறாங்களோ அவங்க தான் நம்ம கிராமத்து சார்பா வர ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்துக்குவாங்க.
0: ஓ
2: ஆமா,
0: அப்ப மாட்டோட ஒத்தைக்கு ஒத்த மோதுவாங்க அப்படிதானே?
3: அது எப்படி முடியும்? மாட்டை ஓட விட்டு 10-15 பேர் அது மேல குதிப்போம்ல.
0: அதான்டா வீரம். அப்படி அடரா பல்டி. ஆமா, இப்ப சாதுவா இருக்கிற மாடு போட்டியப்ப மட்டும் எப்படா ஆவேசமா மாறுது?
4: மாட்டுக்கு சாராயத்தை ஊத்தி குடிச்சிட்டு தார்குச்சா குத்து குத்து குத்துவோம்ல. போட்டினா சும்மா இல்ல தம்பி.
0: சாராயத்தை ஊத்தி குத்துவீங்களா? மேனகா காந்திக்கு தெரிஞ்சா புடிச்சிட்டு போயிருவாங்கடா.
2: நல்ல வேலை கேட்டா குடுத்துட வேண்டியதுதான்.
0: கஷ்டம்டா. டேய் மாடு பாவண்டா, அஞ்சறிவு ஜீவன்டா, உற்றுகடா அத.
2: இது காலமா நிலத்து வர்றதானே? நிலத்தை உழுவுறது மாடு, அதை அடக்கறதான் வீரம்.
0: அந்த காலத்துல நிலத்தை மாடு உழுதுச்சுடா, அதை அடக்குனீங்க. இப்ப எல்லாம் டிராக்டர்கள் தானடா உழுது. அப்படின்னா ஒரு டிராக்டரை புல் ஸ்பீட்ல வர வச்சு அதை எழுத்துருன்னு அடக்குனேன்னா அது வீரம்.
1: சும்மா கிண்டல் பேசாத, நீ போட்டியில கலந்து காலம் அடக்கு.
0: நாட்டுல அடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, நாக்க அடக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ்
4: ஆயிடுச்சு. இவங்க என்ன பேச்சு, நம்மளுக்கு போட்டி தான் முக்கியம். வாடா போலாம்,
0: போட்டி நடத்துங்கடா. போட்டிய உங்களுக்கெல்லாம் 70 mm ஸ்கிரீன் வச்சு அட்வைஸ் பண்ணாலும் புரியாதுடா.
1: 70 mm என்ன பேராண்டி?
0: அது ஒரு பெரிய திரைப்பாட்டி.
1: எவ்வளவு பெருசா இருக்கும்?
0: நீ தாத்தா வேட்டி அவுத்து பாத்திருக்கியா?
1: என்ன பேராண்டி அசிங்கமா பேசுற?
0: அட நீ வேற, அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு சொல்ல வந்த. நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. என்னடா உங்க அண்ணன் ஈரக்கொலைக்கு பக்கத்துல ஈராக் போர் நடந்திருக்கு.
3: போட்டியில எங்க அண்ணன் மாடு முட்டி குடல வெளியில வந்துருச்சா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறோம்.
0: போட்டி போட்டின்னு உங்க அண்ணன் போட்டிய வெளியே எடுத்துட்டீங்களா?
4: போகடா பேச்சு.
0: என்னையா உனக்கு பின்னாடி டேஞ்சர் லைட் எரியுது?
4: போயா, மாடு பின்னாடி குத்திருச்சு.
0: நீ மாட்டை தார் குச்சியில பின்னாடி குத்துன இல்ல, அதான் அது உன்ன பின்னாடி குத்திருச்சு.
1: உங்க தாத்தாவை இப்படித்தான் மாடு குத்துச்சு?
0: பின்னாடியா குத்திருச்சு?
1: ஐயோ முன்னாடி குத்துச்சு.

0: அழகி இந்த அறிக்கை போன் கடை நல்லபடியா ஊர் வந்து சென்றோம்னு உங்க அம்மாவுக்கு ஒரு போன் பேசிடுவோம்.
1: ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லன எல்லாம் தரும் அபிராமி கடை கண்களே.
0: ஒண்ணு இல்ல சார், போன் பண்ணணும். போன் போன்
2: அப்படியா? முகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கப்படாது.
0: பயந்துட்டீங்களோ?
2: திருமணம் உங்க நம்பரை சொல்லுங்க.
0: 26 36 46
2: வெளியூருங்களா?
0: எப்படி கேட்டா சொன்னீங்க?
2: நம்பரை பார்த்தாலும் தெரியுது, உங்களை பார்த்தாலும் தெரியுது.
0: ஐயோ ஐயோ,
2: எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தா.
2: காணாடு காத்தானா? கொஞ்சம்
0: ஏங்க இங்க பாருங்க, இது நான் சொன்ன நம்பர் இல்லங்க.
2: பொறு பொறு, போ நம்பர் சொல்லு.
0: அதான் நான் சொன்னல 26 36 46.
2: ஹலோ, காணாடு காத்தால இருந்தா பேசுறீங்க? கொஞ்சம் இருக்கமா,
0: வச்சுக்கா. தீர்த்தக்காவா? நான் தாக்க மாடசாமி பேசுறேன். நேத்து இந்த பையன் குடிட்டு மெட்ராஸ் வந்துடல, வந்து இறங்கணும்னு போன் பண்ண சொல்லிச்சு அக்கா. அதான் பண்ணேன். 5 மணிக்கு எல்லாம் இறக்கிட்டேன்க்கா. ஆமா ஏக்கா, எங்க அக்கா அமிர்தத்தை கூப்பிடுங்கக்கா.
2: இது யாரு இப்ப கூப்பிட்டது?
0: எங்க ஊர்லயே இவங்க வீட்டுல தான் போன் இருக்கு. இவங்களுக்கு போன் பண்ணி தான் போய் மத்த ஆளுகளை கூட்டி வர முடியும்.
2: அவங்க எந்த தெருவுல?
0: எங்க அக்கா அடுத்த தெருவுல இருக்கு. அப்புறம் நெல்லு குழுவுக்குள்ள ஒரு 16 முட்டை வச்சிருக்கா, நாட்டு முட்டை. அத பெரிய முட்டை காசாக்கி உடைச்சு வாயில வச்சு உடம்ப சேர்த்து அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, முட்டை கெட்டு போகும். ஏக்கா இந்த பக்கத்து வீட்டு செல்லாக்கி இடுப்பு சொல்லிச்ச, இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காரா? குழந்தை பிறந்துருச்சா? எது பிள்ளை தலைகில இருக்கா?
2: என்னப்பா?
0: ஐயோ, பக்கத்துல இருக்காரு பிள்ளைங்க தங்கச்சி. 10 நாளா இடுப்பு வலிக்குது, இடுப்பு வலிக்குன்னு சொல்லிக்கிருந்துச்சு. ஆஸ்பத்திரியில பிள்ளை எப்ப பிறகுன்னு டாக்டர் தெரியாதுங்கிறானா? சரி வச்சுட்டா வச்சுட்டா வச்சுட்டா வச்சுட்டேன். அப்பாடா, ஒரு நாள் இதுல விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய பாடா இருக்குங்க. இந்தாங்க 1.5 ரூபா காப்பி தண்ணிய குடிச்சுங்க.
2: என்னது
0: போன் பேசுற காசுங்க?
2: கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும்.
0: மிஷின் நிக்கிறதுக்கு இதுக்கு என்ன இருக்கு?
2: நீ எவ்வளவு பேசிருக்காங்கிறத மிஷின் இப்ப சொல்லு.
0: எங்க மிஷின் பச்சை கட்டு தான் மெட்ராஸ்ல வண்டி ஓட்டுதா?
2: ஆமா. 650 ரூபா.
0: 650? என்னத்துக்கு? ஏய், 650 ரூபாயா புள்ள? இந்த போன் பேசுனதுக்கு 650 ரூபாயா? மாப்பிள, எனக்கு அப்பயே தெரியுமடா, நான் சொன்ன நம்பருக்கு முன்னால நீ எஸ்டா நம்பர் போடும் போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும்.
2: அது கோன் நம்பரியா?
0: கோடு நம்பர், ரோடு நம்பர், உன் வீட்டு நம்பர் எல்லாம் கேட்டுறா உங்கள்கிட்ட.
2: அது போடாம எப்படியா பேச?
0: நான் பேசிருக்கேன்டா, என் ஊர்ல நான் பேசிருக்கேன், 200 ரூபா பேசிருக்கேன்டா.
2: போன் பண்ணனும் வந்தான். எந்த ஊர்னு கேட்டேன், வெளியூர்னு சொன்னான். போன போட்டு கையில கொடுத்தேன். பேசி முடிச்ச உடனே காசு கேட்டா என்ன கேட்காம ஏன் எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டான்னு.
3: எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டியா?
2: இல்லையா, கோன் நம்பர் தான் இஷ்டா நம்பருங்கடா.
0: ஐயா, நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. கோர் நம்பர் நான் வந்து கேட்டனா? நான் கேட்டலடா, உண்ட கேட்டலடா. நம்பர் மட்டும் தான் உன்னை போட சொல்லி அதான ஓடல.
3: கொஞ்சம் இருங்க, இங்க பாருங்க. உங்களுக்கு எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தா. என்ன விஷயம்?
3: கோட் நம்பர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: என்னையா நீ விவரம் கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க? கோட் நம்பர் நான் எதுக்கே தெரிஞ்சுக்கிறேன்?
3: இல்லப்பா,
0: இஷ்டா நம்பர் எனக்கு தேவையா? தேவையான்னு கேக்குறேன்.

0: வந்தா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: அம்மானி பாதாள கலியா பத்திர கலியா முண்ட கல்யாணம் எனக்கு தெரியலம்மா, மதுரையா இருந்தா ஈஸியா மீனாட்சின்னு போயிட்டு இருப்பமா. என்ன மோம்மா, இந்த பைலட் இருந்து நீ தான் என்னைய காப்பாத்தணும்.
1: ஐயோ, ஆஹா, கோடாங்கி மகன் வர்றானே, இவங்கிட்ட தானே ஒரு 5000 வாங்கிட்டு வந்து பணத்த கணத்தை கேட்டு வர்றானா?
0: வழியப்பாரு. வண்டி ஓடுனு குத்து மதிப்பா கூட அந்த பதில சொல்ல முடியலையே, குத்து குத்து குத்துறானுங்களே.
2: என்ன தம்பி, ரொம்ப அடிபட்டுருச்சா?
0: ஆமாங்க, விறகு பெற்ற பை பிள்ளைக்கு பிறந்ததானே அது.
2: எதுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட ஆளுகிட்ட கடை வாங்கிட்டு அடி வாணும் தம்பி?
0: எல்லாம் நேரம் வர்றங்க.
2: தம்பி தம்பி தம்பி,
0: என்ன
3: ஒரு 100 ரூபாய் கூட?
0: 100 ரூபாயா எதுக்கு தரணும்?
2: உங்க ரெண்டு பேத்தையும் விலைக்கு விட்டல, அதுக்கு
0: விலைக்கு விட்டதுக்கு 100?
2: ஆமா,
0: போடா மொட்டப்பழா.
2: ஏய், 100 ரூபாய் தரல,
0: குத்துல
2: தலை கோயிலுக்குள்ள போய் விடும்.
0: என்னயா சொல்ற?
2: 100 ரூபாய் எடு.
0: இறியா இறியா கையடி கையடியா, இந்தயா இந்த போயா
2: போட்டேண்ணா.
0: என்ன விலைக்கு இருக்கிற பணம் கேக்குறாங்க? நல்லா சம்பாதிக்கிறாய்டா மெட்ராஸ்ல ஆத்தி.

0: ஏன்னா இந்த படத்தை நம்ம பெரிய லெவல்ல பண்றோம். இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் கூட துண்டு விழுந்துடவே கூடாது.
1: குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: வந்தாங்க.
2: என்னது
1: இது? தட்டு, இது பணியாரம்.
0: அடடா, புட்டு புட்டு வைக்கிறேன்.
1: புட்டி இல்ல சார், பணியாரம்.
0: விடவே மாட்டியா?
2: தேங்க் யூ.
1: நானே சுட்டது.
0: எந்த எண்ணெயில செய்த பணியாரம்னு தெரியல. திடீர்னு டைரியா கிரியான்னு வந்து புடிங்கிச்சுனா ஷூட்டிங் பாதியில பாழா போயிரும்பா.
1: அதெல்லாம் எதுவும் பாழாகாது சார். அவங்க சாப்பிடலனாதான் என் மனசு பாழாயிடும்.
0: என்ன டைலாக்டா என்பா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவ போல இருக்கேப்பா.
1: செட் ஆயிடுமா சார்?
0: அப்படித்தான் மாட்டுங்க.
1: அப்படி ஆயிடுச்சுனா உங்களுக்கு வெள்ள பணியாரம் பண்ணி தரேன் சார்.
0: எனக்குமா
2: சார்? நீங்க கொஞ்சம்
0: எடுத்து. வேணாமா
2: சார்?
0: ஐயோ, ஒரு பணியாரத்தால படம் நிக்க வேண்டாம். எடுத்துக்கிறமா எடுத்துக்கிறமா
1: சார்.
0: போட்டுறவா?
1: ரம்பா சார்.
0: எனக்கே அறிமுகப்படுத்துற நீயே.
1: சாப்பிடுது சார்.
0: நான் என்னது வாந்தி இருக்கு நான் சொன்னேன்
1: சார். இந்த சிச்சுவேஷனுக்கு, அதாவது ரம்பா பணியாரம் சாப்பிட்ற அழகு இருக்கு, அதுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க சார்.
0: திடீர்னு கேட்டா எனக்கு வராதுப்பா. இதெல்லாம் பெரிய மேட்டர், நீயே சொல்லிரு.
1: நான் சொல்லட்டுமா சார்? ஒரு ஸ்வீட் ஸ்டாலே
0: 1 கிலோ 1,
1: அதானே சார் கவிதை?
0: ஓ போடு போடு போடு போடு.
1: ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறதே.
0: அடடே
1: ஆச்சரியக்குறி.
0: அடடே, நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிரால இருக்கு.
1: உங்களுக்கு
0: எனக்கு நீ டவுட் தான்ப்பா, டவுட் தான்.
2: ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஐயோ, அங்க வைக்காதீங்க.
2: ஏ,
1: கீழே மண்ணு ஒட்டிக்கும்.
0: அப்ப தலையில வைக்க சொல்லவா?
1: தலையிலும் மண்ணு தானே இருக்கு.
0: டேய், இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிமா இருக்குடா. ஆமா, இந்த தட்டை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? பேரிச்சு பணம் வாங்கிட்டீங்க பிரியா?
1: அந்த மாதிரி பிச்சைக்கார புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. இது பிரசாத தட்டு, தெய்வத்துக்கு கொடுக்குற அதே மரியாதை தானே இந்த தட்டுக்கும் கொடுக்கணும் சார்.
0: அடாடாடாடாடா, என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். ஆனா பேபி, இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சுக்க முடியாது, அசைச்சுக்க முடியாது. ஆ, துண்டக்கானோ
2: அந்த சார் எடுத்துட்டு போயிட்டாரு.
0: அவரு சாரா?
2: ஆமா அங்கிள்.
0: நான் அங்கிளா.

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதா மாதிரி வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி
1: மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கவா?
2: கை கொட்டி சிரிப்பார்கள், கை கொட்டி சிரிப்பார்கள்.
3: நிறுத்துங்க நிறுத்துங்க, கல்யாணம் ஆகாமே வாழ்க்கையை கண்டினியூ பண்றதுக்கு பதிலா இந்த கல்யாண சுந்தரத்தோட வாழ்க்கையை இன்னைக்கே முடிச்சுக்கிறேன். என்னோட இழப்பு இந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்.
4: What's your problem?
3: No marriage.
4: No marriage?
3: Yes.
4: What's your name?
3: Kalyana Sundaram.
4: Kalyana Sundaram. Kalyana Magale. Do you want to marry me?
3: Okay. I'm not going to marry you. I'm not going to marry
4: you. I have a wedding ring.
5: Don't touch her. Hey Maria, what is happening?
3: இவங்கெல்லாம் யாருமா உன்னோட சொந்தக்காரங்களா?
4: No, no, no, no, no, no, no. All of our husbands.
3: ஹஸ்பண்டா? மொத்தம் எத்தனை பேரு?
4: மொத்தம் 11. பாடி பெற்றோர் போயிருக்காங்க. இடுங்க பேலன்ஸ்.
3: பேலன்ஸா? அடி பாவி, இவங்களே ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க போல் இருக்கு. இங்க ஏமாட்டனா? சரி போயிட்டு போகுது, கிடைச்ச வரைக்கும் லாபம். உள்ளூர்காரி தான் ஒருத்தி.

0: ஒரு வெள்ளக்காரியாச்சும் ஒத்துக்கிட்டே வா மோல பசங்க நடத்திடும். என்னடா வெள்ளக்காரங்க வரைக்கும் அடிக்கிறீங்க நீ?
1: Today is my quota.
0: உன் கோட்டாவா? அப்ப என் கோட்டா?
1: Wait. Your quota next year March 15th.

0: அன்புடன் வரவேற்கிறது.
1: வணக்கம் தம்பி. வணக்கம்.
0: வாங்க வாங்க வாங்க வாங்க. என்னையா அது சென்னை அன்புடன் வரவேற்கிறது சொல்லி வாய் மூடல, போலீஸ் வச்சு வரவேற்கிறாக. இந்த மெட்ராஸ் பத்தி என்ன தப்பா சொன்னாங்க நம்ம ஊர்ல,
2: வளர்ந்து பெரிய ஆள் ஆயிரும் பயந்து போய் சொல்லிருக்காங்க. வகுத்தறிச்ச பிடிச்சிருக்க
0: கடவுளுடைய கண்பார்வை ஏமாந்தா எழுவட்ட வழியலாம்.
1: வணக்கம் சொல்லி அரை மணி நேரம் ஆகுது, பதில் வணக்கம் படாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க?
2: வணக்கங்க வணக்கங்க வணக்கங்க வணக்கங்க.
1: ரோஸ் சட்டை எட்டு மலை வேஸ்டி வெளியூரா?
0: ஆமாங்க.
1: கிராமந்தானே?
0: எப்படி எவ்வளவு
1: சட்டையில பல் பெரியதுல
0: பல் பெரியதா? கலர் அப்படி
1: தம்பி.
0: நீங்க எந்த ஊரு? நானு வத்தல குண்டுக்கு பக்கத்துலங்க. வத்தல குண்டா? அது எங்க இருக்கு? என்னங்க எப்படி கேட்டுப்பிட்டீங்க? அதாவது நீங்க இங்க இருந்து திண்டுக்கல்லுக்கு பஸ் ஏறுங்க, பஸ் ஏறி நேரா நிலக்கோட்டை போயிருக்க, நிலக்கோட்டை இருந்து வத்தல குண்டுக்கு போங்க. போற வழியில 3 கிலோமீட்டர்ல ரைட் சைட்ல அழகாபுரின்னு ஒரு அழகான கிராமங்க. அப்படியே மிஸ் ஆகி வத்தல குண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து வர்ற வழியில 3 கிலோமீட்டர்ல இறங்குனீங்கன்னா லெப்ட் சைட்ல அழகாபுரிங்க. அங்க சகல ராசேந்திர வீட்டு இருக்கங்க.
1: நான் ஊருக்கு வர்றதுக்கு வழியா கேட்டுக்கிட்டு எந்த ஊர் கேட்டா என்ன அங்க போய் சொல்றேன்?
0: என்னங்க நீங்க, நீங்க ஒரு போலீஸ்காரங்க, உங்ககிட்ட விலாவரியா சொல்லணுமா இல்லையா? அதானே ஒரு நாட்டோட குடிமனுடைய
3: கடமை. ஐயா
1: குடுத்துட்டான். நீங்க மெட்ராஸ் எதுக்கு வந்த?
0: மெட்ராஸ் அங்க வர முடியாதுல்ல, அதனாலதான் நான் இங்க வந்தேன்.
3: ஏட்டையா நக்கல்.
1: எதுக்கப்பா வந்த நீ?
0: என்னங்க நீங்க பேச்சு பேசுறீங்க, பொழப்பு பார்க்கத்தான் வருவாய்யா?
1: ஏற்கனவே வந்திருக்கிறவங்களா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்காங்க, எதுக்கு வந்த நீ?
0: ஏங்க ஒரு அரசாங்க அதிகாரி பொறுப்போட பேசுக்கய்யா.
1: அதிகாரி பொறுப்போட பேசணுமா? பாஸ்போர்ட் எடு.
0: பாஸ்போர்ட்டா? ஏங்க நான் பாகிஸ்தான் வந்திருக்கேன், பாஸ்போர்ட் கேக்குறீங்க? நாடு விட்டு நாடு வந்த மாதிரி கேட்டுக்கிட்டு
1: நாடு வந்தா நீ வந்திருக்கேன். ஒரு ஆட்டுல இருந்து மெட்ராஸ் ஒரு ஆட்டுக்கு நீ வந்திருக்கேன். பாஸ்போர்ட்
0: என்ன எல்லாத்தையும் பிரிச்ச மாதிரி பேசுறீங்க?
1: பிரிச்சாச்சுடா. நேத்து ராத்திரியே மெட்ராஸ் திருச்சி திண்டி போனோம், கோயம்புத்தூர் கொட்டாம்பட்டி,
4: கும்பகோணம் கோயம்புத்தூர்,
1: மாதாமதுரை,
4: திருவாரூர், தஞ்சாவூர்,
1: கன்னியாகுமரி, ராமேஸ்வரம்,
4: மாங்காடு, திருவேற்காடு.
1: அதுவுமா? அது மட்டும் இல்லடா, ஆண்டிப்பட்டியில இருந்து அறந்தாங்க வரைக்கும் அக்கக்கா பிரிச்சு அப்பவே அவன் கையில குடுத்து முடிச்சு
0: பிரிச்சு தாஜலா? சொல்லவே இல்ல.
1: சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கு நீ பெரிய சப் கலெக்டரா? எடா பாஸ்போர்ட்.
0: ஏய் நான் எங்க பாஸ்போர்ட்? நான் சொல்லி இருந்தா எடுத்து போம்ல. ராத்திரியோட ராத்திரியா பஸ் ஏற விட்டு பிரிச்சிருக்காங்க. பஸ் போயிருக்கும் போது எப்படி இருக்க முடியும்?
1: அவன்ட்ட பாஸ்போர்ட் கிடையாது. ஏய்
0: என்ன
1: மெடிக்கல் சர்டிபிகேட்னா உன் உடம்புல எந்த வியாதியும் இல்லைன்னு உங்க நாட்டு வத்தல குண்டு டாக்டர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பியிருப்பான்.
0: ஏன்னா நீ பாட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான வியாதிய எங்க நாட்டுல பரப்பிட கூடாது. யார பத்தி என்ன வர்த்தகம் பேசுறீங்க? வெறும் கரியும் சோறும் கம்ம குணமா தின்னு வளர்த்த உடம்புங்க, சும்மா தேக்கு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க. யார பத்தி வியாதி இருக்குறீங்க? சும்மா பொடித்தனமா பேசாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு
1: ஹாஸ்பிட்டல்
0: இல்ல,
1: விசா இல்ல,
0: இல்ல
1: மெடிக்கல் சர்டிபிகேட் இல்ல, என்ன இருக்கு?
0: 5000 பணம் தாங்க இருக்கு.
4: பணம்? ஆமா அதானே, இந்த நாட்டுல டாலர் தான் சொல்லுவாங்க. இவ பணம்ங்கறா எங்க அத காத்து?
0: இந்தாங்க இதாங்க 5000 ரூபா.
4: ஐயா என்னடா இந்த நாட்டுல இப்படி இருக்கு? நம்ம நாட்டுல இது செல்லாதே. ஆனாலும் இருக்கட்ட.
0: என்ன சொல்றேன், செல்லாது எதுக்கு இருக்கு? எங்க நாட்டுல போய் செல்ல வச்சுக்க போயா?
4: என்ன ஏடியா ஓட விட்டுட்டீங்க? நீ ஏடியா இல்ல, சரியான ஓட்டை.
0: இவன் நம்ம நாடு வேற, அவன் நாடு வேறன்னு நம்பிட்டான். இவன் நம்ம ஏரியா விட்டு எங்க போயிருப்பான்?

0: என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குற?
1: சாரி.
0: என்ன சாரி பாவன அன்றாரு இருக்கு. இப்ப யாரு மேல மோதிருக்கு தெரியுமா?
1: யார் மேல?
0: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீ.
1: இடிச்சோன கிரன சுத்திரம் இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன.
0: இந்த பாரு, நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம். டீசன்ட்டா முடிச்சிட்டு
1: எப்படி
0: உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மன்னிக்கிறது கண் இமைக்கிறதுக்கு
1: என்னது?
0: என்ன டீசன்ட்டா முடிச்சுக்கிறோங்க கையை முறுக்கிற நீ? இதே மேட்டர் என் ஏரியாவில செஞ்சிருந்தா முறுக்கு நகையை முறுக்கு மாதிரி நொறுக்கு நொறுக்கு ஒடிச்சிருப்ப தெரிஞ்சுக்க.
1: ஏன் இங்கே நொறுக்கு?
0: ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு லீவா இருக்குன்னு இன்னைக்கு எனக்கு
1: லீவ போடு. போடு லீவ.
0: ஏசத்துல லீவ் போட முடியாதுயா? சரியான ஆம்பள ஏறா ஏரியா கோயா.
1: ஏதோ ஏரியா.
0: ஏரியாக்கு வாயா நீ? ஏரியா
1: ஹலோ ஏரியா சொல்லு.
0: ஏரியா வெளியம்மா வாடா நீ, வாடா நீ, வாடா. ஏய்
1: ஓ ஏரியா எங்க இருக்கு சொல்லு போடா.
0: நீயா கண்டு முடிச்சோடா? என்ன சொல்லி விடுற?
1: ஏய்
0: உன்னை கண்ட கண்ட பாத்துல பேரை பாத்துக்கற.
1: ஏய் பேரை சொல்லிட்டு போடா. ஏய் செல்வம், யார்கிட்ட கத்திட்டு இருக்க?
2: அதுவா? அது ஒரு டம்மி பீஸ் பா.
1: சரி வா போலாம்.
2: ஏ போலாம்
1: செல்வம். எனக்கு
0: ஒரு என்டர்டெயின்மென்ட்
2: வருது.

0: கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு.
1: என்னுடைய
0: லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துறான்.
1: வந்தா
0: அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா
2: இருப்பேன்.
3: யாரது?
1: அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓவர முடியுதா?
3: இங்கதான் இங்கயும் இருக்குது. இரு
0: விசாரிச்சு அப்படி தெருவு மாத்தி நிக்கிறது.
1: என்னுடைய
0: முரட்டத்தனத்தையும் போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்தில் இந்த பிஞ்சு பூரா வன்முறையில் இறங்க கூடாது என்பதற்காக.
1: தூய தமிழ்.
0: ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்?
1: ஒண்ணு செய்வோமா?
0: என்ன?
1: இந்த குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு நாம ஃபைட் பண்ணுவோம்.
0: நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா? என்ன இதை என்ன வீட்டு பக்கம் கண்டாயிரம்
1: சரி, வீட்டு அட்ரஸ் சொல்லு.
0: வீட்டுல
1: அட்ரஸ் சொல்லு.
0: அட்ரஸ் ஒரு மனுஷன் வீடு வந்து சேரக்குள்ள எவ்வளவு
1: இதான வீடு வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா
0: வரணும்?
4: என்ன
0: அந்த பொம்பளை பிடிச்சிருக்காங்க? நீமா பிடிக்கலங்கிற என்ன?
1: ஆமா, இந்த வீட்டை வாடகை பார்க்க வந்தேன்.
0: வீடு பார்க்க வந்தவனா நீ? ஐயோ, இதைய முதல்ல சொல்லல. ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கே, அலை வச்சு வடிக்க பாக்குற?
1: சும்மா ஒரு டைம் பாஸ்.
0: டைம் பாஸ்ங்க?
1: மாமையா, நான் போற இடத்துல நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நான் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூட டிராவல் பண்ணா இந்த வீடு
0: எங்க? இந்த பொம்பளை, இந்த மயாய், ஏ மாமி,
4: நான்
0: வாடகை

0: சொல்லடி அபிராமி, நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடிப்படி நான் சொல்றேன், மண்டையை உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
0: பாவி மவள, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா.
2: என்ன கரெக்ட்?

0: மங்கள பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: What would you do if what had to be done could only be done by you?

மப்புல அப்படிதான்டா கேக்கும்.

0: எவ்வளவுவா?
1: 200 ரூபாய்.
0: எது 200 ரூபாயா? அவ்வளவு பெரிய ட்ரெயின்ல அட்டாச் பாத்ரூம் வேற இருக்கு, அதுலயே கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் வர்றதுக்கு 150 ரூபாய் தான். நீ 200 ரூபாய் கேக்குற? 50 ரூபாய் தர வச்சுக்க.
2: மாலைகள்ங்க
0: சரி, உங்க ஆசை எதுக்கு எடுக்கணும்? போடுங்க போடுங்க போடுங்க.
3: இது யாரியா நடுவாளையில நின்னு கூப்பிட்டு இருக்கறான்?
0: என்ன கண்டுக்காம போறானுங்க?
1: மாப்பிளைக்கு மாலை போடுறான்.
0: மரியாதை நமக்கு இல்லையா?
4: வாங்க.
1: ஹலோ விஸ்வநாத.
4: போங்க போங்க போங்க போங்க போங்க.
3: ஹலோ அங்கிள்.
4: வாங்கம்மா.
5: போங்க போங்க போங்க. போங்க போங்க போயா.
4: ஏய் என்னடா இது, வீட்டுக்கு வரவங்க எல்லாம் போங்க போங்கன்னு விரட்டிட்டு
5: இருக்க. உள்ள போங்கயான்னு மரியாதையா சொன்னையா?
4: அப்படி சொல்லு, நீங்க போங்க.
0: சார், மிஸ்டர் விஸ்வநாதன் சார் பாக்கணும்.
4: நீங்க?
0: நான் பொள்ளாச்சி மணியோட சன் பூபதி.
4: ஓ, பொள்ளாச்சி மணியோட பையன். இங்க அப்பா இங்க.
0: வயல்ல அறுப்புல நடந்துட்டு இருக்கு, அதனால வர முடியல சொல்ல சொன்னாரு.
4: ஓ சரி, இன்னைக்கு பொண்ணோட நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு எல்லாம் பேசலாம். ஏய், இது என் ஃப்ரெண்டோட சன், ஒழுங்கா உள்ள கூட்டி போய் மேல தங்கவே.
5: நான் பாத்துக்கறேன். பேக் கொடுங்க சார்.
0: சார், விஸ்வநாதன் சார்க்கு எல்லாமே நீங்க தானா சார்?
5: எப்படி சார் உங்களை கரெக்டா சொல்லுங்க, எப்படி?
0: அது பார்த்தாலே தெரிது சார். சார், உங்க பேர் என்ன சார்?
5: கட்ட பொம்மன். நீங்க எதுக்கு
3: சிரிக்கிறீங்கன்னு
5: தெரியுது சார். கட்ட பொம்மைன்னு பேரை வச்சுக்கிட்டு மீசிய வளர்க்காம வரைஞ்சிருக்கேடா அப்படின்னு நினைச்சாலும் சிரிக்கிறீங்க. இருக்கிறேன் வச்சுக்கிறேன், இல்லாத வரைஞ்சிக்கிறான். நீங்க கெஸ்ட் போலாமா? சிரிச்சுக்கிறாரு. ஆமா, கேட்க மறந்துட்டேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க?
0: நான் பொள்ளாச்சில அன்எம்ப்ளாய்டு.
5: தமிழ்ல சொல்லுங்களேன்.
0: இங்கிலீஷ் தெரியாதா?
5: தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க.
0: தமிழ்ல?
5: ஆமா,
0: Tamil asalna aval, how to say in Tamil exactly? I don't know how to
5: Tamile varalaye
0: vela illadavanu solalam.
5: Vela illen solradhukku ivala bandava? Appa vela kedachiruchna ivala banda kaatuvani?
0: Adu kedikira velaye porthu
5: niruthu. Pidi paaka unak rumba mela irukku. Po pogiralla varra. Enna look?
0: Neenga thane paaru. Neenga
5: maradi varra.
0: ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது.

0: வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது.
1: நம்ம ஊர் வழுக்கு மரத்தை ஓட்டத்து வளைச்சு வளைச்சு போட்டு இருக்காருக்கா.
0: அங்க வரக்கு பொம்மை அஞ்சலே,
1: அடியே நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு, வாடி போய் பிடிக்கலாம்.
0: ஐயோ வேண்டாம் மச்சான், போனா போது விட்டுருங்க, இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துற போகுது.
1: என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன்.
0: ஐயோ வேண்டாம் மச்சான், வேண்டாம் வாங்க
1: ஒரே அடியில வாய் பூரா போயிடுச்சு.
2: நீ அந்த நரேந்திரனோட ஆளு தானே?
1: நரேந்திர ஆளும் இல்ல, சுரேந்திர ஆளும் இல்ல, ஊர் சுத்தி பாக்க வந்தா.
3: நேத்து இவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது நாலு தடி பசங்க வந்தாங்க. இதுதான் உங்க அப்பா அவான்னு கேட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன், இவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னங்க நடந்துச்சு
2: கேக்குறான்ல சொல்லு.
1: கையெடுப்பான். அப்புறம் எல்லாமே நடந்தது. அபிஷேகம், ஆராதனை, மிச்சம் மீதியும் கொப்பா நடத்தினாரு. கதையாட கேக்குற கதை. உங்க பையனா சரிவன், ரொம்ப நல்ல பையன். ஊருக்கு ரெண்டு பெத்துடுங்க, குத்தும் குறைய ஈஸியா நடக்கு. திருட்டு பயவுள்ள நல்ல அழகா இருக்கிறான். பல்லுதான் பரலாக நீளத்துக்கு இருக்கு, உங்களுக்கு வரிசையா இருக்கு. ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ அப்படின்னு தெரியலையே, அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும்?
2: இவனை பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல.
1: உங்களுக்கு சேர்த்து தாங்க.

0: உடனே சொல்ல வேண்டியதானே. அதை விட்டு நாளா தெரியும், நாளா தெரியும் மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா நாளா தெரியும் சுத்த விட்ட.
1: நான் பெரிய ஹோட்டலுக்கு எதுக்குன்னு சொல்லல.
0: அட்ரஸ்ல எல்லா ஹோட்டல் தான் பெரிய ஹோட்டல். எந்த ஹோட்டலுக்கு ஏத்து அப்படின்னு
1: சொல்லி வீட்டுக்கு எதுக்கு ஹோட்டல் சொல்லலையா?
0: அடச்சி தக்கியா இருங்க. முதல்ல மூஞ்ச மகர கட்டையும் பாத்தீங்களா? இம்மா பெரிய வாயத்தாரு பூசணிக்கா உங்களை எல்லாம் வச்சு இஸ்தியம் உடனே புண்ணா போச்சா. இறங்க
1: திரும்ப இறங்க முடியும். பேசுறான் பேச்சு. ஏ வாட்ச்மேனே கொஞ்சம் வெளியே வாப்பா.
0: வாட்ச்மேனா? என்ன வேணும் உனக்கு?
1: ஐஜிய பாக்கணும்.
2: சென்ட்ரி.
0: அம்மா
2: யார் அவங்க?
0: குமாரசாமி அக்கா பையன். இன்னொருத்தர் வந்திருக்காருமா.
2: குமாரசாமி அக்கா பையனா? சரி வர சொல்லு.
1: என்ன
2: பாரு குமாரசாமியோட அக்கா பையன்னு சொல்லி ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்காரு, இப்ப நீ வேற வந்திருக்க.
1: ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்கானா?
2: ஐயோ இவருதான் அவர் அக்கா பையன், நான் ஒரு பொண்ணு.
1: ஆமாமா நான் தான் உண்மையான அக்கா பையன்.
2: என்ன ஒரே குழப்பமா இருக்கு செட்டியா?
1: என் பேர் மாரசாமி செட்டியார்.
2: ஒன்னு இல்லப்பா.
3: ஆமா
1: இவனா? இவே எப்ப இங்க வந்தா?
3: கூப்பிடுறோமா?
2: என்ன செட்டியா இது? குமாரசாமியோட அக்கா பையன்னு சொல்லி நீங்க வந்து இங்க இருக்கீங்க, இப்ப இந்த ஆள் இப்படி சொல்றாரு.
1: எது? இவன் எங்க மாமாவுடைய அக்கா பையனா? ஏமா இவன் சுத்த பிராடுமா? எங்க மாமா கூப்பிடுங்க, நேர நேரா வந்து விசாரிப்போம்.
2: மாமா இங்க எங்கயா இருக்காரு? பொண்டாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவரை இங்க விட்டுட்டு ஊருக்குள்ள போயிருக்காரு.
1: என்னது? எங்க அக்காவுக்கு உடம்பு சரியா? ஏமா அந்த அம்மா ஒரு வண்டி சாணி அள்ளி போட்டுட்டு ஆட்டு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குமா.
2: என்னப்பா குழப்பறீங்க? என்ன செட்டியா இது?
3: ஒரு நிமிஷம் போறங்கம்மா.
2: அவர் என்ன சொன்னார்? உங்க பெரியம்மா பையன் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போனானே.
1: ஆமா பழனிசாமி.
2: அவன் தான் இவர்.
1: எது பழனிசாமியா? எங்க அண்ணன் பழனிசாமியா? அண்ணே அண்ணே போதுமுடே, நம்ம பிரிஞ்சது போதுமுடே. இதுக்குத்தான் அவ்வளவு உரிமையோட அடிச்சா நீ? என் தங்கமே, என் தங்கமே. ஏன்? எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச?
3: என்ன சொல்ல வர?
1: இல்லன்னு நம்ம ஊர் ஊர் நீல.
3: நான் பிளாஷ்பேக்கா?
1: நீ நானும் குளிக்கும் போது உன் டவுசர் என் டவுசர் நினைச்சு முள்ளு மேல தூக்கி வீசினியே. நான் உள்ள
3: ஞாபகம் இல்ல?
1: நான் இல்லையா? எனக்கு நான் இருக்குன்னு.
3: சரி இந்த டவுசர் என்ன பண்ண?
1: அதுக்கப்புறம் பத்து வருஷம் விடாம நான் யூஸ்
3: பண்ணேன்.
1: அப்புறம் பங்காளி இது யாரு தெரியுமா? நம்ம மாமா பொண்ணு அழைக்கி. ஏன் உனக்கு ஆஹா இவன் கலரையும் பர்சனாலிட்டியும் பார்த்து கவுந்துருவா போல் இருக்கு.
2: எப்படி இருக்கே மாமா? இப்படி நான் எங்க இருந்தீங்க?
1: அவர் எங்க இல்ல, இங்கதான் இருந்தாரு. சரி பங்காளி நாங்க ஊர் கிளம்புறோம். மாமா இல்லங்க போது எங்களுக்கு இங்க என்ன வேலை? பாப்போம்.
2: எனக்கு கொஞ்ச நாள் இங்க இருந்து சுத்தி பாக்க.
1: அடியோ உனக்கு நான் சுத்தி காட்டுறேன், கூட வாடி போவோம். ஐயோ ஐயோ ட்ராக் வேற ஊர்ல போது. அடியாய் இந்தாடி
4: படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதல்ல தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படா.

0: சோடான குடுப்பா. என்ன கடையில யாருங்கானா கடையை போட்டு எங்க போனாங்க?
1: எக்ஸ்கியூஸ் மீ,
0: யாரு?
1: சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ்.
0: யாத்தி
1: சார், சார், சார், சார், பயப்படாதீங்க சார். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு, அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சார்?
0: ஆமா, அங்க இருந்து எப்படி இங்க வந்த?
1: சிட்டில இருக்கிற சலூன் ஷாப் வித்துட்டு இந்த ஊர்ல வந்து கடை வச்சிருக்கேன் சார். இந்த கடைக்கு நான் தான் ஓனர்.
0: அப்படியா?
1: ஆமா சார்.
0: எங்க கொஞ்சம் திரும்ப
1: சார், சட்ட கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்கேன்னு, நம்புங்க சார்.
0: சரி, ஆச்சியே, அஞ்சு வருஷத்துக்குள்ள மாறுது. மனுஷன் மூணு செகண்ட் குறுக்கா மாறதுல என்ன பெரிய அதிசயம்? இதெல்லாம் சகஜம் தான்.
1: இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா?
0: என்ன மறுபடியும் அட்ரஸ் குடுக்குற?
1: நான் தான் சொன்னேன் நம்புங்க சார், தெளிவா இருக்கேன் சார்.
0: எப்பா
1: நம்புங்க சார்.
0: டார்ச் புஷ், வெள்ளை மாளிகை, வாஷிங்டன், அமெரிக்கா,
1: யுஎஸ்ஏ.
2: ஐயா, நல்ல வேலை வந்து என்ன காப்பாத்தீங்கய்யா. இந்த அட்ரஸ கேட்டுதான் உள்ள போட்டு என்ன கொலையா கொண்டுகிட்டு இருக்க ஐயா.
0: ஆமா, நீ யாரு?
2: நான் தாயா இந்த கடை ஓனர்.
0: இதையாட்டா முதலே சொல்லல?
2: அதை எங்கயா சொல்ல விட்டான்? அவன் காலை என் கழுத்து மேல வச்சு மிதிச்சுக்கிட்டே இருந்தா ஐயா. ஐயா, சீக்கிரம் அந்த அட்ரஸ சொல்லிவிடுங்கய்யா, போய் தொலையட்டும்.
1: சொல்லு,
0: இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ.
1: அட்ரஸ் சொல்ற?
0: அப்பா, அது அதே இடத்துலதான் இருக்கு ராஜா.
1: அது எனக்கு தெரியாதா?
0: தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டேதான் கேக்குறியா?
1: பொறுப்பு இருக்கா? பொறுப்பு இருக்கா உனக்கு? அமெரிக்கா ஒசாமா பின் லடன் ஒன்றரை மாசமா சண்டை போட்டு இருக்காங்க, யாராவது கண்டுறீங்களா? உலக புறம் வந்துடாது, அறிவு கெட்ட நாய.
0: அப்பா, ஐயா, அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற?
1: அவங்க ரெண்டு பேரையும் நான் சமாதானப்படுத்தணும், உடனே நான் அங்க போனோம். அமெரிக்காவுக்கு எந்த பஸ்ல போனோம் சொல்லு?
0: அமெரிக்காவுக்கு பஸ்ஸா? அமெரிக்காவுக்கு பஸ் எல்லாம் போக முடியாதுப்பா.
1: அப்பவா வாடகை சீட்டு எடுத்துட்டு போவோம், ஆனா பெட்ரோல் நீ தான் போடணும்.
0: சைக்கிளுக்கு பெட்ரோலா?
1: என்ன சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், சிரிக்கிற? நீ
0: சிரிக்கிறடா கடவுளே.
1: அந்த அட்ரஸா தெரியுமா உனக்கு? செத்து போயிட்டியா? நாளைக்கு வந்து உன்ன பாக்குறேன்.
0: தோண்டி அட்ரஸ் கேப்பான் போல் இருக்கேன். நான் என்ன செய்வேன்? தெய்வமே, திரும்பிட்டாடா.

0: everybody. This is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
1: மாடு சத்தா மனுஷன் தான் தோலை வச்சு மேல கட்டி அற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடு சத்தா மனுஷன் தான் தோலை வச்சு மேல கட்டி அற நாக்க

0: Neck mooker.
1: Yes, come in.
2: வாடா, இது படியிலேயே நடந்து வந்தமா, ஒரு சைடா வாங்குது சார். அப்பா இதுல உட்காரட்டுமா?
1: ப்ளீஸ். தேங்க்யூ சார். இன்டர்காம்ல பாருங்க.
2: ஆமா.
1: ஜனனி எந்தன காரணம்?
2: சும்மா பாக்கணும் போல தோணுச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சார்.
1: ஜனனி எங்களுக்கு எந்த ரிலேஷன்?
3: ஜனனி எங்களுக்கு எனக்கு
2: எனக்கு சிஸ்டர் சார்.
1: இங்கன்னு ஒரு பிரதர் இருக்கிறதா ஜனனி என் எடுத்து பரஞ்சில்ல.
2: இந்த மாதிரி ஒரு எம்டி இருக்கிறத கூட தான் என்கிட்ட பரையல.
1: மிஸ்டர் ரொம்ப ஓவரா பேசுறீங்க.
2: பின்ன என்ன சார்? அண்ணன்னா அண்ணனா? காந்தி தாத்தான்றோம், நேரு மாமான்றோம், அண்ணன் இந்திரான்றோம். இர்ரா, அவங்கெல்லாம் நமக்கு என்ன உண்மையிலேயே ரத்த சொந்தமா? சும்மா ஒரு மரியாதையிலையும் அன்பிலையும் சொல்ற மாதிரி தான் இந்த அண்ணனும்.
3: டேய் சும்மா இர்ரா. சார், இப்ப ஜனனி எங்க இருப்பாங்க?
1: ஜனனி இப்ப ஜாப் ரிசைன் செய்து போயிடுதா?
4: போயிட்டு
3: எங்க போயிருக்காங்க தெரியுமா?
4: அது அறியல. ஜனனி மாதர் அவ தாமசிச்சிருந்தோ, அவருடைய அச்சனும் அம்மையும் நோர்த்ത് ഇന്ത്യയിലാണ് പറഞ്ഞു.
3: നോർത്ത് ഇന്ത്യ അഡ്രസ്?
4: അത് എനിക്ക് അറിയില്ല.
2: നിങ്ങളുടെ പേര് എന്നാ?
4: ഓമനക്കുട്ടി.
2: ഓമനെ, നൈസ് നെയിം. ഡേ ഡേ ഡേ, ഞാൻ ഫേസ് പാക്കല, പാത്തിട്ട് വന്നിറണ്ടാ. ഓമനെ ഓമനെ ഓമനെ.
4: ആരാണ്?
2: ഞാൻ പോരാണ്, മൂടി തിരക്കുള്ള മുതുമ വന്നിരിച്ചേ.

0: தலை சிறந்த எழுத்தாளர் பைரவன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம். என்ன அன்னைக்கு அடுக்கு மொழியிலே திட்டுற? என் மேல கோபமா?
0: ஆமா கோபம் தான்.
1: எனக்கு என்ன என்ன தப்பு செய்தேன்?
0: நீங்க செஞ்சிருக்கிற தப்புக்கு மன்னிப்பே கிடையாது.
1: ஓஹோ, அங்க வந்துட்டியா, அங்க வந்துட்டியா? ஓ, புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு.
0: எங்கிட்டயே மறைக்க பாத்தீங்களே, நடக்குமா? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியாம போயிடாத எழுத்தாளரே.
1: மாலினி, நான் என்ன செய்வேன்? நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்தாலும் என்னுடைய செவ்வாக்கரகம் சமயத்துல காலம் வாரி விட்டுடுது. இதெல்லாம் நான் வேணும்னா செய்யறேன், ஏன் போராத காலம்? என்ன மன்னிச்சுக்க.
0: இந்த ஆண்களே இப்படிதான், முதல்ல தப்பு செய்யறது அப்புறம் மன்னிப்புங்கிறது.
1: ஏமா, எல்லா ஆணையும் சொல்ற, என்ன மாதிரி மானத்துக்கு மரியாதை கொடுக்கறவன் தான் மன்னிப்பு கேட்கறான்.
0: எதுக்காக விஷயத்த மறிக்கணும், மன்னிப்பு கேட்கணும்? அந்த நல்ல விஷயத்துல மட்டும் எனக்கு பங்கு இல்லையா என்ன?
1: நல்ல விஷயமா? நீ எங்க வர்ற, எங்க வர்ற?
0: ஒன்னும் தெரியாத பப்பா, நீங்க சொல்லலன்னாலும் நான் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: பேப்பர்லயா?
0: ஆமா, நாளைக்கு நம்ம ஊர்ல இந்த பைரவனுக்கு பாராட்டு விழா நடக்க போகுதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்கு. இந்த பாருங்க, இத பார்த்ததுல இருந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? அம்மா, இது ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்கீங்க?
1: நீ இத சொன்னியா? நான் எதையே நினைச்சு திணறிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். பாரு மாலினி, எனக்கு விளம்பரம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமே. என்னமா வந்தாங்க உங்களுக்கு பாராட்டு விழா கொண்டாடணும்னு சொன்னாங்க. அட, சரிதான் போங்கயா, வர்றேன் போ அப்படின்னு மனம் இல்லாம ஒத்துக்கிட்டேன். இந்த சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவானேன்னு சும்மா இருந்துட்டேன்.
0: எதுங்க சின்ன விஷயம்? உங்களுக்கு பாராட்டு விழான்னு எனக்கு சந்தோஷம் இல்லையா? என்னங்க, நானும் விழாவுக்கு கூட வர்றேங்க.
1: என்னது கூட வர்றியா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம், எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கும். அதுவும் எனக்கு பாராட்டு விழா சொல்லணும்.

0: ஊர்ல உள்ள ஆளுங்க அங்கதான் இருப்பாங்க. வேண்டாம், நான் சொல்றது கேளு. தான் அடுத்த மாசம் எனக்கு பொன்னாட போட்ட போறாங்களாம். வேற வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சரி வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அப்ப வந்தீங்கன்னா உன்னை பக்கத்துல உட்கார வச்சு உனக்கு ஒரு பொன்னாட போட்ட சொல்லுவேன். அது இல்லாம இப்ப நீ கர்ப்பமா வேற இருக்கிற, வீட்டுல இருமா?
1: அதெல்லாம் முடியாது, நானும் தான் வருவேன்.
0: அடாடாடாடா, நான் சொல்றத கேளு. அந்த நெரிசல்ல வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் குழந்தை நசுங்கி பிறக்கும். அம்மா இல்ல.

சமந்தம். பானை பசிச்சாலே உப்பு கண்டம் பண்டம் கொண்டோம். ஐத்தே ஐத்தே ஐத்தே ஐத்தே ஈசல் கூட்டமும் ஐத்தே.

0: உங்களுக்கு வேணாம் நினைச்சிட்டு இருக்க என் படத்தை கொடுறா
1: என்கிட்ட இல்லப்போ
0: என்கிட்ட பணம் எவ்வளவு ஆனாச்சு
1: எனக்கு தெரியாது நீ சொல்லு
0: எட்டு மாசம் ஆச்சு
1: வெங்காயம் நீ மட்டும் எங்கிட்ட வாங்கின பணத்தை ஆறு மாசம் கழிச்சு எனக்கு கொடுத்த
2: டேய் டேய் டேய்
0: டேய் கொடுத்தல எட்டு மாசம் ஆனாலும் கொடுக்க மாட்டேன்டா
1: வர முடியாது வெங்காயம்
2: ஏய் ஏய் ஏய் ஏய் ஏய் டேய் டேய் என்ன இங்க கூட்டம்
1: ஏய் ரெண்டு பேர் பேசிக்கிறது உங்களுக்கு கூட்டமா தெரியதா வேறைய பாறியா
2: டேய் டேய் டேய் இறா என்ன உங்களுக்கு பிரச்சனை
0: டேய் என்ன பிரச்சனை என்ன உன் வேலைய பத்தி போயா டேய் எப்படி
2: டேய் டேய் டேய் அடிச்சனா ராஸ்கல் யார் நடத்த யாரும் வந்து பேசுறது தெரியல உங்களுக்கு நாரையலா கால் ரெண்டு வெட்டி போடுங்க ஜாக்கிரத பப்ளிக் சண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க செப்பல்ஸ் பிஞ்சிரும் போங்கடா
1: யாரு நீ
2: யாரா டேய்
0: யாருன்னு கேக்குறானே
2: சின்ன பகவதிடா
1: அப்படினா
2: பெரிய பகவதியோட சிசிங்க
1: எவன்டா அந்த பெரிய பகவதி
2: பகவதியே தெரியாதா ஆமா இது எந்த ஊரு
0: தலவெட்டியாம்பட்டி
1: ஏன்டா தலவெட்டியாம்பட்டிக்கே வந்து எங்ககிட்டே தகராறு பண்ணிட்டு தலையோட திரும்பி போயிடுவியா டேய் நாங்க யார் தெரியுமா அவன் தங்கச்சி நான் கட்டிருக்கேன் என் தங்கச்சி அவன் கட்டிருக்கா நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம் முடிச்சுக்குவோம் என்ன வேணா பண்ணுவோம் அதை கேக்க நீ யாரா
2: மச்சனையும் தெரியாது எனக்கு
1: பிஞ்சிடுமா
2: என்ன
3: மூக்குல ரத்தம்
2: வெளியூர்

0: ஏய், இதுல உள்ளதே அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
0: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்பம் அழகாக பூத்திருந்தது.

0: நீ தனித்தனியா சொல்லு. பூ இது உய்யா பூ. ஐயோ இங்க வாயா.
1: என்னன்னு
0: கரியா, இது என்னன்னு படி.
1: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: என்ன சொன்னாரு பாத்தியா
2: அண்ணே? பூவ பூன்னு சொல்லலாம், குயிப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம்.
0: அடே உன் நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம்
2: அதுதான், பூவ பூன்னு சொல்லலாம், குயிப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
0: அடே புஷ்
2: குய்
0: புஷ்
2: குய்
0: புஷ்
2: குய்
0: புஷ்
2: குய்
0: புஷ்
2: குய்
0: புஷ்
2: குய்
0: புஷ் குய் அஹுய் அஹுய்.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா.
1: ஏடா தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பக்ரீனா?
2: தெரியாது.
1: சார்ஜாவா?
2: தெரியாதுப்பா.
1: அபிதாபியா?
3: யார்கிட்ட கேக்க? அந்த குடும்பத்தை போய் கேளேன்.
1: ஏண்டா கடவுள் பேசுற? துபாயில இருந்தனால பத்து இடமும் தெரியுமே எங்க இருக்கு சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் போல சொல்ற வெண்ணைகளா?
4: அவருதான்.
1: இவன் தானா?
4: ஆமாண்ணே.
1: ஹலோ, ஹவ் ஆர் யூ? சலாம் அலைக்கும்.
2: நிஜமாவே இவன் துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும்.
1: தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பக்ரீனா?
2: இல்ல.
1: சார்ஜா?
2: இல்ல.
1: அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க?
2: துபாயில.
1: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு?
2: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
1: துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு கேக்குற?
2: இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க.
1: இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில நின்று அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்கறலா.
2: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்.
1: திருப்பி சொல்லு.
2: திருப்பியா?
1: அட்ரஸ் திருப்பி சொல்லு.
2: துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6.
1: என்ன அப்படியே திருப்பி சொல்ற?
2: நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி.
1: ஓ, அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்காய். ஏய் நில்பா. எது? விவேகானந்தர் திருப்பா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு?
2: விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க.
1: விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? நில்லு பாக்குறல. அவர் கிடக்கட்டும். நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
2: மன்னாரன் கம்பெனி. உடம் கொய்யா. நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃப்ராட் பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
1: நான் கேக்கிறான் மேக்ரான் கம்பெனில வேலை பார்த்தேன்.
2: ஓ, மேக்ரான். மேக்ரான் அங்க கக்கு சொல்ற வேலை
1: தானே பார்த்தேன்.
2: கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்குதான் சென்ட் அடிக்கிறியா?
1: இது ஆமா. ஓஹோ, ஐயா, ஏன் ஜோத்துக்கு? ஐயா ஐயா, ராசா எங்க ஐயா, என் செல்ல, என் தங்கா. ஆமா, நான் துபாயில கக்கூஸ் கல்லூர கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தீங்க?
2: அப்ப உண்மையிலேயே நீ கக்கூஸ் கல்லூர கம்பெனி தான் வேலை பார்த்தியா?
1: அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா?
2: இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது.
1: அப்படின்னா
2: கிவ் அண்ட் டேக் பாலிசி.
1: என்ன இளவு பாலிசோ? ஐயா, நான் இந்த ஊருக்காரர்கிட்டையும் பொண்டாட்டியும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா.
2: என்ன?
1: பில்டிங் கான்ட்ராக்ட் சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நான் அடிச்சிடாதப்பா.
2: என்ன ஒட்டகத்தைய கழுவுன? இந்த நாத்தனாரு தள்ளியா தள்ளுங்கிற?
1: இதுக்குமே எப்படிப்பா தள்ளுறது?
2: ஆமா, என்ன இது? ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கிதான்னு இத பாத்து ரெண்டு மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நுழையாயிடுச்சு.
1: அப்படியா? எப்பப்பா?
2: முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க.
1: இது துபாய் டிரெஸ்ப்பா.
2: துபாய் டிரெஸ் துபாயில தானே போடணும், ஏன் தமிழ்நாட்டுல போடுற?
1: இனிமேல் போடலப்பா, இனிமேல் போடல.
2: அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போற. பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும்.
1: ஐயோ, நான் அப்படி சொன்னதே இல்லையே.
2: அப்புறம் என்ன பண்ண போற?
1: வேற டிரெஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். வேட்டி சட்டை.
2: வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செஞ்சேன் என்ன கேட்க போறீங்களா?
1: ஐயோ, இனிமேல் கேட்கவே மாட்டேன், அதை பத்தி பேசவே மாட்டேன். நீ வேணா பாரு.
2: இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன், ஜாக்கிரதை.
1: ஐயோ ஐயோ, வேணப்பா வேணப்பா, அந்த வேலையில வச்சுக்கிறாப்பா. இப்ப
2: இனிமே துபாய் எங்க இருக்குன்னு
1: கேப்ப? கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன்.
2: துபாய் எங்க இருக்கு?
1: துபாய் வந்து ஈரோடு பக்கம், தூத்துக்குடி பக்கம் இருக்கு.
2: அப்படிதான் சொல்லணும். போ.
1: அப்புறப்பா, வீட்டுல எது சில்லற வேலை இருக்கா சொல்லு, நான் பாக்குறேன்.
2: கக்கூஸ் கழுவணும்.
1: அப்ப

0: ஐயா நெருப்பு வைக்கிறேன்.
1: இப்ப நீ எதுக்கு நெருப்பு வச்ச?
0: சிகரெட் எடுத்துட்டீங்களே.
1: சிகரெட் நான் குடிக்க போறேன், நீ பத்த வைன்னு சொன்னேனா? பின்னையா நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டு என்ன நீ காக்கா பிடிக்கிற? என்ன செய்த சொல்லு.
0: இல்லீங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க.
1: சோறு போடுறவெல்லாம் பொறுத்திருக்க மாட்டேன், ஆனா உப்ப தின்னுட்டேன். உப்ப தின்னு உப்பு நீ செய்த தப்பு
0: அதுதானே எனக்கும் தெரியல.
1: எனக்கு தெரியல, என்ன கேக்குறியா? பின்னையா உனக்கு வாய் உளருது.
0: போடுவாங்க.
1: இத மாதிரி போய் சொன்னா போலீஸ்ல இருந்து என்ன வரும் தெரியுமில்ல?
0: லாரி வரும்.
1: லாரி வரும், இவர் பெரிய அரசியல் கைதி. லாரி வரும், நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க. நாய் வரும், நாய் நாய் நாய் வந்து கழுத்த புடிச்சு திரு திருவா இழுத்துக்கிட்டு போகும்.
0: எஜமா, அந்த நாய்கிட்ட இந்த நாய ஒப்படைக்காதீங்க, அதுக்கு நீங்க போடுங்க, நான் பொறுத்து.
1: நான் ஒண்ணும் போட வேணாம், நீயும் வாங்கிக்க வேணாம், நல்லபடியா வேலை செய்துகிட்டு இரு.
0: சரி,
1: என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாததோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன், அங்க வந்து உள்ளத சொல்லி பண்ணும்.
0: ஐயா, நான் ஒண்ணு செய்யல, ஒத்துக்கணும்னா ஒத்துக்கணும். சரி, அவ்வளவுதான்.